தாரா ஜீவனை சிவராக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலை ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே.

ஒரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவே.

தந்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே, அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அச

துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக

வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையை

குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனத்தோடெத்தித்தால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன்.

கலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூல மந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா சொன்னபடி

சிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான், மனதை அடக்க

பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே, கலியுக வரதனே, ஆறுமுகமான

உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ, அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்

சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோட என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

அந்யஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்கப்பாலிப்பாய். மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன். ஜோதி பிழம்பான

ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும்

அன்பெலாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தன்

உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமல மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம்.

0: நேரம் 5:53:40. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 58 நிமிடம் 50 நொடி. இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
1: பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது.
0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள

294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03. 38 நொடி. உங்கள் அனைவரையும் இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கியிருப்பது விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் ஞான முதல்வனே என்று வருகின்றது. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மால் இயன்றவரை நன்மைகளை செய்வோம். நேரம் காலை 6:09 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கேற்கக்கூடிய பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வரையறுக்கக்கூடியது, பி. சுஷீலா பாடியது.

நேரம் காலை 6:12:57 நீங்கள் கேட்டணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி பக்தி நேரம். பல அருமையான பாடல்கள் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

நேரம் 6:18 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. பலர்மையான பாடல்கள் காலை வேளையில் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வீரமணிதாசன் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஒவ்வொரு பாடல்களும் இந்த காலை வேளையில் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக நிகழ்ச்சியில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து.

நேரம் 6:31 நிமிடம். நீங்கள் கேட்டணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி பக்தி நேரம். பல பக்திமயமான பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடியது SPB பாடிய பாடல்.

நாளும் நாம் ஒவ்வொரு செயல்களை செய்வதற்கு முன்பும் மனதில் நினைத்து கொள்வது, அந்த செயல் நல்ல ஒரு வெற்றிகரமான செயலாக மாற வேண்டும் என்பது போல. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்கும் பொழுது, நல்ல ஒரு நம்பிக்கையுடன் துவங்கும் பொழுது அந்த செயல்கள் அத்துணையும் மிகப்பெரிய வெற்றி அளிக்கும். நேரம் 6:37 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் அருமையான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஹேமா ஜான் பாடிய பாடல்.

நேரம் 6:41. நீங்கள் கேட்டணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி பக்தி நேரம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கியிருக்கக்கூடிய பாடல் அல்லா பாடல் தொகுப்பிலிருந்து ஏ.ஆர். ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலித்த அத்துணை பாடல்களும் காலை நேரத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருந்தது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73

தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மண்ணச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக்கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும், தேர்தல் களத்தில் அதை எடுத்துக் கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ்

0: கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காக்கட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மரம் நமக்கு வரம்னு அடிக்கடி கடுதாசியில நாம எழுதினாலும் நீங்க எனக்கு தென்னமரம் தான் வரம்பீங்க. தோப்பு வைத்திருப்பது பெருமைக்குரிய செயல் இப்பகுதியில். ஆனாலும் தென்னை மரங்களோட மற்ற மரங்களையும் நாம வளர்க்கணும். வளர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மரக்கன்றுகள் நடணும், அவை மரமாகணும். எப்போது மரக்கன்றுகளை நடலாம்? மரக்கன்றுகளை நட மழைக்காலம்தான் சிறந்தது. நமக்கு 2 மழைக்காலம் உண்டு. 1 தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. இதில் தென்மேற்கு ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான மழைக்காலம் மரக்கன்றுகள் நட மிகவும் ஏற்ற காலம். தாழ்வான பகுதிகளில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தண்ணி முற்றிலுமாக வடிஞ்சிடுறதுனால இந்த மாதத்துலேயும் மரக்கன்றுகள் நடலாம்ங்கிறாங்க. அதிலும் நேரம் காலம் இருக்குது. காலையில் 6 மணி தொடங்கி 10 மணிக்குள்ள அல்லது மாலை 3 மணி முதல் 6 மணி வரை மரக்கன்றுகள் நடலாம் சிறந்ததுங்கிறாங்க. வெற்றிவேலன் ஐயாவும் இதை ஒத்துக்குவீங்க. மரக்கன்றுகள் அது எதுவாக

0: இருந்தாலும் சரி, 3 அடிக்கு ஆழமா குழி எடுத்து 2-3 நாளைக்கு ஆற போட்டு, அப்புறம் அதுல சாணி குப்பெல்லாம் கலந்து தாய்மண் செம்மண் இதெல்லாம் போட்டு மரக்கன்றுகளை நட்டு சுத்தியிலும் மிதிச்சு விட்டா கன்றை சுத்தி மண் நல்லா இறுகிடும், மரம் ஆடாது, நேரா நல்லா வளரும். மணற்பாங்கான நிலமா இருந்தா முந்திரி, பூவரசு, தென்னை, பனை, புங்கன், வேம்பு, நெட்டிலிங்கம் போன்றவற்றை நடலாம். புங்கன், சரக்கொன்றை, கல்யாண முருங்கை, முருங்கை, பவளமல்லி, மந்தாரை, செண்பகம், கறிவேப்பிலை, தங்க அரளி இவையெல்லாம் சிறு மரங்கள். அப்புறம் மரச்சாலை மரங்கள் இருக்கு, அதாவது வேம்பு, மகிழம், செவ்வில்வம், மலைவேம்பு, பீனாரி, இலவம்பஞ்சு, ஒதிய மரம், வாகை, வாதநாராயண மரம், நுணா, பாலை, தூங்குமுஞ்சி போன்றவை மரச்சாலை மரங்கள். நாவல், பலா, நெல்லிக்காய், வில்வம், மாமரம், கொடுக்காப்புளி, கொய்யா, விழா, சப்போட்டா, இலந்தை, சீத்தாப்பழம், மாதுளை, அறநெல்லி இவையாவும் பழவகை மரங்கள். பறவைகளை வசீகரிக்கும் மரங்கள் இருக்கு, கொய்யா, கறிவேப்பிலை, நெட்டிலிங்கம், கல்யாண முருங்கை, இலுப்பை, சப்போட்டா, அகத்தி, அத்தி, அழிஞ்சி மரங்கள். அழகிய பூக்களை கொடுக்கக்கூடிய மரங்களும் இருக்கு, அசோகா, பூமருது, மந்தாரை, திருவாச்சி, பிளேம் ஆஃப் ஃபாரஸ்ட், சரக்கொன்றை, மஞ்சக்கொன்றை, ஆத்து பூவரசு, நெருப்புக்கொன்றை, இப்படி இந்த பட்டியல் நீளுது. வெற்றிவேலன் ஐயா, தென்னையை தவிர உங்க தோட்டத்துல, உங்க தோப்புல என்னென்ன மரங்கள் இருக்குன்னு நமக்கு ஒரு தகவல் நீங்க தெரிவிக்கணும். அரச மரம், ஆலமரம் இவை பறந்து விரிந்து வளரக்கூடியவை பெரிய மரங்கள். இவற்றை விசாலமான இடத்துல தான் நட்டு பராமரிக்க முடியும். அதனால தான் இந்த மரங்கள் குளத்தங்கரையில புறம்போக்கு இடங்கள்ல இருக்கும். மர மதிப்புடைய மரங்களும் இருக்கு, தேக்கு, பூவரசு, வேம்பு, மலவேம்பு, குமிழ், மகோகனி போன்றவை. மூங்கிலையும் நாம மரம்னு தான் சொல்றோம். மூங்கில் புல் வகையை சார்ந்த தாவரம், மர வகையில வர்றது இல்லை. எப்படி பார்த்தாலும் மரங்கள் நமக்கு தேவை, அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி. மரமின்றி நாம வாழ இயலாது. மனசுல வச்சுக்கிங்க, எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க 2 மரக்கன்றுகளை நடுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

நேரம் காலை 7:21:22 ஆகிட்டிருக்கு. உங்கள் அலாரம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு அன்போடு வெல்கம் பண்ணுறது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. அப்படியே காலையில் அப்படியே சுட சுட காஃபியோடு அப்படியே இதமாக இருக்கும்போது அப்படியே நம்மளுடைய ஷோவையும் கேட்டுட்ருக்காங்க.

அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யறத தவிர்த்திடாதீங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நம்மளுடைய உடல் நலத்துக்காக உடற்பயிற்சி செய்வோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அருமையான உணவுகள் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்பப்பா வெயில் காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்தோடையும் முக்கியமாக நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இப்போதைக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் தேவையான அளவு தண்ணீர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம நிகழ்ச்சி பக்கம் வந்துடலாம். நிகழ்ச்சியில் எங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்காக பல அருமையான பாடல்கள் மற்றும் நிறைய நிறைய தகவல்களும் காத்துட்ருக்கு. என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹரிஹரன் அவங்களுடைய வாய்ஸ்ல நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கெல்லாமே சமதுளு.

ரசமான ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 7:08 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. அடடா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே அப்படின்னு பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. பறவைகள் இவங்க மற்றும் சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஈஸியாக போயிட்டு இந்த பறவைகள்லாம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தண்ணீர் அப்படின்ற விஷயத்த வந்து தேடி குடிக்க முடியாது. அதனால் நம்மளுடைய வீடுகள், நமக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தண்ணீர் இந்த பறவைகளுக்காக வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிரசன்னா மற்றும் பிரியா அவங்களுடைய வாய்ஸில் வண்ணத்து பூச்சி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டுற இந்திருங்கள்.

0: இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்கலாம். அதாவது நம்ம இந்த விஷயத்த செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சா நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சிந்தித்து செயல்படணும். ஆனா அதை செயல்படுத்தும் போது கூட வந்து நம்ம வந்து இது எப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய சிந்தனையை வந்து நம்ம குழப்பக்கூடாது. எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே ஃபோக்கஸ்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நேரம் 7:14 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டு நினைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய வரிகளில் ஒரு சூப்பரான பாடல் குட்டி திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள்.
1: ஆஹா,

நேரம் 7:20 ஆகியற்றுக்கு வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுனே இருந்திருக்கிறீங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் தான் இருக்கணுமே தவிர்த்து காயம் தரக்கூடிய வகையில் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளுடைய பலம் அப்படி. அதனால் நம்ம மற்றவர்கள்கிட்ட பேசும்போது எப்பொழுதும் நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்மளுடைய சொற்களையும் நம்ம ரொம்பவே கவனம் செலுத்த வேணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது தொலைபேசி திரைப்படத்துல தான் பாடல் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

மணி 26 நிமிடம் ஆகியிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்து இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு கை கொடுக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து விடாமல் நம்மளுடைய முயற்சியை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஸோ நல்ல ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒலிக்கியிருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது பூ திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கின்றது. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தைச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயையோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான். மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க

0: முடியாது அப்படின்னானான். பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிடுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆகிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக போகிறதுக்கு எந்த ஒரு அதிசயமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை ரொம்ப சரியான முடிவாகவும், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நம்ம ரொம்ப சரியாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த விதமான என்ன சொல்றது, எந்த விதமான ஒரு அதிசயமும் இல்லாம ரொம்பவே மகிழ்ச்சியா நல்லதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு அட்டகாசமான பாடல், ஒரு ரசிக்கும் சீமானே திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 7:39 ஆகிறச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரம் தவறாமை அப்படிங்கிறத வந்து நம்ம மனதில் எப்பவுமே வச்சுருக்கணும். நம்ம ஒரு பள்ளிகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறதா இருந்தாலும், மற்றபடி எந்த ஒரு வேலைகள் நம்ம செய்கிறதா இருந்தாலும் இந்த நேரம் தவறாமை அப்படிங்கிறத வந்து நம்ம சரியாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். சில நேரங்களில் இந்த நேரம் தவறாமை கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த நேரம் தவறாமையே கண்டிப்பாக பின்பற்றுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் தங்க மகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒலுக்கி இருக்கின்றது, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 7:47 நம்மிடம் ஆகிட்டுருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு May 5 உலக ஆஸ்துமா தினம் நம்ம வந்து அனுசரிக்கப்படுகின்றது. ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாச குழாய்களில் பாதிக்கக்கூடிய ஒரு நீண்ட கால நோய் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் மூச்சு திணறல், இருமல் மற்றும் மார்பு இறுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். சரியான சிகிச்சை, மருந்துகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமாக இதை கட்டுப்படுத்த முடியும். தூசி, புகை மற்றும் அலர்ஜி காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சு

அதை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த நாளில் ஆஸ்துமா குறித்த விழிப்புணர்வை அதிகரித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து நகர்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய பிறந்த நாளை வந்து நம்ம நினைவு கூர்றோம். அவர் 1918 May 5 பிறந்த ஜெர்மனியுடைய ஒரு தத்துவ ஞானி, பொருளாதார நிபுணர் மற்றும் புரட்சிகர சிந்தனையாளர். உலக அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். சமத்துவம், தொழிலாளர் உரிமைகள் குறித்து நிறைய கருத்துகள், இன்று வரையும் அவருடைய கருத்துகள் வந்து நிறைய பேருக்கு வழிகாட்டி ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு நபருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுகின்றது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த பகுதியில் ஒரு பாடல் கேட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நமது நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, தாம் தூம் திரைப்படத்திலிருந்து தான் ஒலிக்க இருக்கின்றது. ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸில் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையல் பாடல்.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறீங்க. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:54 ஆகிட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான நபருடைய பிறந்த நாள் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியானி ஜெயில் சிங் அவருடைய பிறந்த நாள் வந்து நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய 7வது குடியரசுத் தலைவராக 1982 முதல் 1987 வரைக்கும் அவர் பணியாற்றியிருந்தாங்க. அவங்க வந்து அப்படின்னு சொன்னா, பஞ்சாப்ல வந்து முதல்வராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. சமூக நலன்ல ரொம்பவே நிறைய பங்கு வகித்தவங்க அப்படின்னு சொல்லலாம். எளிமையான வாழ்க்கை முறையாலையும் மக்களுக்கு நெருக்கமாக இருந்ததுனாலையும் அவரை இன்னைக்கும் நம்ம வந்து அவருடைய பிறந்த நாள் நினைவு கூர்றோம் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான தலைவராகவும் இவர் இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய நிறைய தகவல்கள், நிறைய நிறைய பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம், ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது குளிர் 100 டிகிரி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல். தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4.

எனக்கு இந்த ஒரே ஃப்ரெண்டு இப்ப இல்லை. ஸ்கூலுக்கு போகவும் பிடிக்கல. இனிமேல் எனக்கு யார் இருக்கா?

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. அலுவலகங்களுக்கெல்லாம் போறதுக்காக அப்படி புறப்பட்டு அப்படி கிளம்பிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பா இருசக்கர வாகனத்துல போறீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. 4 சக்கர வாகனங்களில் போறீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் கட்டாயமா அணிஞ்சுக்கோங்க. மற்றும் நம்மளுடைய டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நிறைய தண்ணி குடிங்க. சம்மர் காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்தை ரொம்பவே ஆரோக்கியமா பாத்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைகிறதுக்கும் ஒரு வாழ்த்துகள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவதுதான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. ஓகே, அப்படியே வந்து நம்ம அருமையான ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்க. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில் வர இருக்கு. தொடர்ந்து கேட்ட நைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கெல்லாமே சமதூள்.

8:11 ஆகிட்டு இருக்கவன ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்க இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த விஷயத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அந்த வாய்ப்பை உடனே வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கன்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நிகழ்ச்சியில் குடைக்குள் மழை திரைப்படத்திலிருந்து பாடல்.

നേരം 8:30 ആയിടിച്ച് ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுதான் இருக்கிறீங்க. நம்மளுடைய கடமைகளை நம்ம வந்து சரிவர செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஒரு வெற்றி அப்படின்றது சரியான விகிதத்துல சரியான நேரத்துல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஈரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வரையறுக்கு தொடர்ந்து கேட்டுதான் இருங்கள்.

நேரம் 8:34 நிமிடம் ஆகிடுச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் நியூஸ் பேப்பரில் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். திருநின்றவூர் நடுக்குத்தகை இடையே 500 மீட்டர் தூரத்திற்கு 5 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை விரிவாக்க பணிகள், மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறுக்குப்பேட்டை வியாசர்பாடி இடையே பங்கிஹாம் கால்வாய் பகுதியில் இருந்த பழைய பாலம் அகற்றப்பட்டது. இதன் வாயிலாக ரயில்கள் தாமதமின்றி இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லட்சம்பாக்கத்தில் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியா சார்பில் மேகனா பங்கேற்றார். இதில் 21-18 மற்றும் 21-9 என்ற எண்ணிக்கையில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். 2026 பொறியியல் படிப்பிற்கான அண்ணா பல்கலைக்கழகத்தின் 27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது. மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தில் June 2 விண்ணப்பிக்க வேண்டும். மேற்காசிய போர் காரணமாக விலைவாசி உயர்ந்த போதிலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் தயாரிப்பு துறை உற்பத்தியில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஓகே, அப்படியே முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு பாடலும் நம்ம கேட்டு வந்துடலாம். ரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow.

நேரம் 8:41 ஆகிட்டிருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. நிறைய நிறைய பாடல்கள், நிறைய நிறைய கருத்துக்கள், நிறைய நிறைய தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. பொதுவாகவே ஒரு வாசகம் இருக்கு, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொன்னாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தயங்காமல் நம்ம அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் லயன் திரைப்படத்திலேருந்து வர இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது விழி மூடி யோசித்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கு. ஸோ கார்த்திக் அவர்களுடைய வாய்ஸில் நா முத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல். தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கெல்லாமே சமதோடு.

நேரம் 8:47 ஆகிட்டிருக்கு. ரஷ் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. பொதுவாகவே கஷ்டம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது.

ஆனா அந்த கஷ்டத்தை நினைச்சு நம்ம பயப்படுறோம் இல்லையா, அந்த பயம்தான் நம்மளுடைய மனதை கலக்கி நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய ஒரு நல்ல நிலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதையே வந்து குழப்பி விட்டுறோம். ஸோ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா அதை நல்ல மனதுறுதியோட நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் அப்படி ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்கியிருக்கு, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 8:54 நொடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில நிறைய நிறைய பாடல்கள், கருத்துக்கள், தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது வானம் வசப்படும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க சிம்மி மற்றும் ஸ்ரீனிவாஸ். கலைவாணன் அவங்களுடைய வரிகளில் பாடல் ஒலிக்கியிருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4. இங்கெல்லாமே எப்பவுமே சமதோளு.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.19% வாக்குகளும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

புடுப்பு டப்புடும் டப்புடுப்பு டப்புடும் இதாங்க ஸ்டெப் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி 9:03 ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிறது ஆர்ஜே வீரா. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக அதிரடியாக மெலடியாக பல பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னு ஒன்றா கொடுக்கறது நான் ரெடியா இருக்கிறேன். சோ நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே சிந்திப்போம், எப்பவுமே நல்லதையே செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு, நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா பானா காத்தடி படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடி, அதுக்கு முன்னாடி நாமுத்துக்குமார் எழுதி, அதுக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்ட பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேடியோடு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

வாசனை நான் வீட்டில் கொடுத்து வாங்க பத்தி நீங்க கேட்டு முடிச்ச பாட்டு சிவா மனசுல சக்தி. 9:15 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெட்செட் கோ முடிஞ்சு அது இன்பம் ஆரம்பிக்க போகுது. ரெயின்போ ஆப் கேட்டுருக்கீங்க. ஸோ ரெயின்போ ஆப்பில் வந்து சிவா மனதில் சக்தி படத்துலேருந்து கேகேஎன் ஸ்ரேதா பாடின பாட்டு நா முத்துக்குமாருடைய வரிகளை யுவன் சங்கர் ராஜ் மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது 9:15 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோல் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பாட்டு பாடல. அந்த பாட்டை நீங்கள் தமிழ் வெர்ஷனில் கேட்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பார்வை ஒன்றே போதுமே படம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதுதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

உங்க ஊர் பஸ்ல இந்த மாதிரி பாட்டு ஓடுமா? எங்க ஊர் பஸ்லையும் ஓடாது, ஆனா படத்துல மட்டும் ஓடல. 9:24 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 சோலார் சாய் கல்பனா பாண்ட பாட்டு யுகபாரதி வரிகள டிமான் மியூசிக்ல கேட்டு முடிச்சோம். அடுத்ததான் என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலர் தினம் படத்துல இருந்து ஓ மழையா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஏகாம்பரமான பாட்டு நம்ம கேட்க போறோம். தேவன் அண்ட் யுகேந்திரன் பாண்ட பாட்டு வாலியுடைய வரிகள்ல ஏறமான மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த மிக்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சக்கரப்பொங்கலுக்கு வடகரி சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். காட்சி செம்ம ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ 9:25 நீங்க கேட்க போற பாட்டு காதலர் தினம் படத்திலிருந்து ஓ மரியா. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே.

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

வானிலைக்கு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வெப்பம் படத்துக்காக கேட்டுப்படுகிறோம். சுசானே பாட்டு பாட்டிருக்காங்க. நாம் முத்துக்குமரோட வரிகளில் ஜோஷ்வார் செய்த மியூசிக்கில் இந்த பாட்டை கேட்டு முடிக்கும் பொழுது 9:37 ஆயிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுசானி அதுக்கப்புறம் பாம்பே ஜேசி இந்த மாதிரியான சிங்கர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் பாடுவாங்க. அதாவது இந்த மழை வரும் அறிகுறி அப்படிங்கிற வரிகளே வந்து நார்மலாக இருந்தால் கூட மழை வரும் அறிகுறி அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிரிக் சொல்லுங்கன்னு வச்சுங்களேன், அதாவது நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிறத மட்டும் கேட்கணும். அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்ற ஏன் வந்து இவங்க பாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக பையா படத்துலேருந்து சுத்ததே சுத்ததே அப்படிங்கிற பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். பையா படத்துக்காக கார்த்திகன் சுனிதா சாரதி பாண்டப்பட்டி, சுனிதா சாரதி அவங்க வேறு மாதிரி. ஓகே, நான் முத்துக்குமாரோட வரிகளை தான் இந்த பாட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஸ்டே டியூன். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூர்.

இந்த பாட்டை முடிக்கும்பொழுது அப்படியே நம்ம வேற ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டம்மடும்மா டம்மடும்மடும்மா. எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு, உங்களுக்கு வந்துச்சுன்னா ஹைஃபை கொடுத்தேங்க. 9:48 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். ஸோ ரெயின்போ ரேப்ல அடுத்ததாக என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரு பிரகாஷ் அண்ட் கிறிஷ் பாடியிருக்க பாட்டு, அந்த பாட்டை தான் இப்போதைக்கு கேட்டு முடிச்சோம். கிறிஷுடைய லிரிக்ஸில் கண்டெயின் படத்துக்காக ஒரு பார்வை அப்படிங்கிற பாட்டு. அடுத்ததாக வந்து இஸ்மல் அரசி அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி மியூசிக்கில் ரஞ்சித் சங்கீதா வினயா சேர்ந்து பாடிருக்காங்க. அண்ணாமலையுடைய வரிகள் இந்த பாடலில் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டு வந்து வந்த புதுசில் பார்த்தா அந்த இஸ்மல் அரசி இஸ்மல் அரசி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. அது என்ன இஸ்மல் அரசி பாசுமதி அரிசி மாதிரி அப்படின்ட்டு. அது இப்போ நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்னா காமதி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆமாம், ஓகே. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

பல்ப்பு கொடுக்க போய் பல்ப்பு வாங்கின விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு. அதுதான் உஸ்மலரிசி பாட்டையும் அதுக்கப்புறம் என்னது இடிச்ச பச்சரிசி பாட்டையும் கன்ஃபியூஸ் பண்ண இந்த குழந்தைய வந்து நீங்கள் மன்னிச்சிங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மன்னிச்சிருவீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது இதுலேயும் அரிசி வருது, அதுலேயும் அரிசி வருதுனால ரெண்டு அரிசியும் வந்து ஒன்று தான் நினச்சிக்கிட்டு நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் அது வேறு அரிசி, இது வேறு அரிசி. சும்மாவா சொல்கிறாங்க அரிசியை கம்மி பண்ணுங்க சக்கரை குறையும் அப்படின்ட்டு. ஆனால் நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி சொல்லுவாங்களாம், சப்பாத்தியை கம்மி பண்ணிட்டு அரிசியை சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு சுகர் குறையுமாங்களாம். ஓகே, எங்கே இது பெரும்பான்மையாக இருக்குது அதை வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த அரிசியை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து தனுஷ் ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு, செல்வராகவன் எழுதின பாட்டு, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு, அட்டகாசமான ஒரு பாட்டு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 10 மணிக்கு அபிலாஷாவும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாலியாக சேர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 10:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வீரா கூட. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இதுக்காக நான் வந்து ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுருக்கேன். குடும்ப உறவுகள் மேம்பாட்டு நிபுணர் டாக்டர் அபிலாஷா நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் அபிலாஷா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், ரொம்பவே மகிழ்ச்சியா சந்தோஷமா
0: குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு கதம்பம்,
1: குடும்பம் ஒரு கதம்பம் அடவே அடவே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு சிட்டுக்குருவியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, அந்த சிட்டுக்குருவி தனியா வந்து இருக்கிறதுக்கும், ஒரு கூட்டமா இருக்கிறதுக்கும், ஒரு நம்ம பார்க்கும் போதும் அதோடைய சத்தம் கேட்கும் போதும் ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான்
0: நம்ம குடும்பத்துக்குள்ளயும் சத்தம் கேட்டே இருந்தா சந்தோஷம்
1: அப்படி கிடையாது. குடும்பம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கூட்டு குடும்பமா எல்லாம் இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கூட்டு குடும்பம் அப்படிங்கறது இன்னைக்கு ரொம்பவே அருகீற்று வரக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா நம்மளுடைய ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த ஒரு அமைப்பும் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம குறுகின ஒரு குடும்பத்துல வாழ்ந்து ஒரு இது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ரொம்ப ரோல் ஆகுது. அது இதே மாதிரி அது ஒரு போலீஸ் குரூப் அப்படின்னு வச்சுக்கீங்க, ஓகேவா? இப்ப புரியுதா நான் ஏன் டாக்டர் அபிலாஷான்னு சொன்னேன்? அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு. ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், பாக்யநாதனுடைய வரிகளை இளையராஜா இசையில, என்றும் அன்புடன் படத்துக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதூளு.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: அடுக்கடுக்க அப்படியே வந்துகிட்டு இருக்கு இல்ல அபிலாஷா?
1: அடுக்கடுக்க கோர்வையா நம்ம வந்து கோர்வையா எடுத்து வச்சிருக்கோம்.
0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோல பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன, அதான் டாக்டர் அபிலாஷா வந்திருக்காங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது குடும்ப உறவுகளை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க.
1: ஓகே, குடும்ப உறவுகளை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். உங்க வீட்டுல பொதுவா இப்போ வந்து எந்தெந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் நீங்க ஒன்றிணைவீங்க?
0: பக்கத்து வீட்டுல கரண்ட் போச்சு.
1: எல்லா
0: விஷயத்துக்குமே நம்ம ஒன்று இணைஞ்சுதான் செயல்பட்டு ஆகணும். சின்னதா ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, பெரிய அளவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி.
1: இப்போ நீங்கள் கரண்ட் போச்சுது அப்படின்னு சொன்னது ஒரு சில நினைவலைகள் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி காலகட்டத்தில், முன்னாடினா நம்ம இப்போ நான் சென்னைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய நேரத்தில், இப்போ கரண்ட் ஏதாவது போயிடுச்சுன்னா அதுவுமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டு சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஒரு சைடில் ஒரு மாதிரியான விளையாட்டுகள் அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம், பெரியவங்க அந்த பல்லாங்குழி இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் வந்து அவங்க சைடில் விளையாடுவாங்க. ஏன்னா மதிய நேரத்துலலாம் கரண்ட் போயிடுச்சுன்னா நமக்கு வேற என்ன வேலை? சிலவங்க ரொம்ப பெரியவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நாங்க ஏதாவது சேட்டைகள் செய்வோம் சின்ன பிள்ளைங்க, அதை வந்து விரட்டிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இது எல்லாம் கூட ஒரு அந்த உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த உறவுகளோட சேர்ந்து இருக்கும் போதுதான் என்ன

0: ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னா, ஓகே நம்ம தம்பி நம்மளோட வீட்டுல ஏதாவது ஒரு தின்பண்டம் இருக்கும்போது இந்த பகிர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உருவாகுது. நம்ம தம்பி வீட்டுல, இப்ப நம்ம அண்ணன் தம்பி வீடு ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கும், நம்ம வீட்டுல ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஆ தம்பி வீட்டுல கொடுப்பா, தம்பி பிள்ளைங்க இருக்கா
1: செஞ்சதை கொண்டு வந்து கொடுப்பாங்க.
0: ஆமா, அது இன்னும் ஒரு இதுவா இருக்கும். இல்லாம பிறந்த நாளுக்கெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு கேக் கொடுக்கறதா இருக்கட்டும், பிறந்த நாள்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு செலிப்ரேஷனா மாறுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அப்படின்றது சொல்றேன்.
1: அதெல்லாம் வந்து இயல்பா நடக்கும். இப்ப பர்த்டே அப்படின்னா, பர்த்டேன்னு சொன்னோம்னா எல்லாரும் பக்கத்து வீட்டுல இருந்து கொண்டு போய் கொடுக்கறது, எனக்கு பர்த்டேன்னு சொல்றது ஒரு 50 பைசா சாக்லேட்டா கூட இருக்கலாம்,
0: கண்டிப்பா
1: அதை கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப இயல்பா நடக்கும். பட் நீங்க ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலியா தனியா சுருங்கி போனதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூப்பிடணும், எனக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே இருக்கு, நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு கூப்பிடணும்.
0: ஆமா, ஆனா வந்து இந்த நம்ம தெருவே நம்ம எடுத்துக்கோங்களேன், ஈவன் சென்னையிலயுமே நீங்க எடுத்துக்கோங்களேன், யாராவது ஒரு குழந்தைக்கு பர்த்டேன்னா அந்த தெருவில் இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இனிப்புகள் கொண்டு போறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்குமே திடீர்னு அந்த ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வரும்போது, ஆ இவங்க பையன் ஆர் இவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து அது மூலமா கூட நிறைய பாண்டிங்ஸ் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
1: ஓகே, இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து இப்போ சிவகாமியை நினைச்சு பார்க்குற மாதிரி ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கிளிப்பேச்சு கேட்குவா படத்திலிருந்து வாலியுடைய வரிகளில் இளையராஜா மியூசிக்கில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் ஜானகி பாண்ட பாட்டு. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கே எல்லாமே சமதி உள்ள

0: ஆக்ஷன்
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: பத்து மணி 30 நிமிஷத்துக்கு கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. கெட் செட் கோல இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன், அந்த பக்கம் டாக்டர் அபிலாஷா இருக்காங்க.
1: அப்படிதான்.
0: ஓகே, ஸோ குடும்ப உறவுகளை எப்படி மேம்படுத்தலாம், பிரச்சனைகள் வராமல் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு.
1: என்னன்னா, சொல்லுங்க,
0: இப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பேருக்கு சண்டை வருதுன்னு வச்சிங்களேன், அந்த சண்டை உடனே வராது, ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். அதாவது அதற்கான கருங்கிறது எப்பயோ ஒரு நாள் உருவாயிருக்கும். எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுற அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே இருக்கும், அந்த கோபத்தை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் வந்து அது வெடிக்கும். இதை எப்படி சரி பண்ணலாம் சொல்லுங்க.
1: இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அந்த முதல் முறை ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் நெருடலா பட்டிருக்கும் இல்லையா, என்னடா இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகாம பொறுமையா இது நீ இப்படி பண்ணிருக்க வேண்டாம், இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லிருக்கலாம். எடுத்து சொல்லும் போது என்னதான் நம்ம உறவுகளா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சிக்குள்ள எடுத்து சொன்னாலுமே முதல்ல வந்து நமக்கும் கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கேட்டுப்போம், இந்த மாதிரி கேட்காம லோ நீங்க சொல்லாமலோ இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பல நாள் வந்து இதே விஷயமா போயிட்டு இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகி என்னடா நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு கேட்க வேண்டிய நிலைமை வரும். இதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து நம்ம முருங்கையை கிள்ளி விளக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஆரம்பத்திலேயே கிள்ளி தூர போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்.
0: தக்காளி செடியும் கத்திரிக்காய் செடியும் எப்படி வளர்க்கணும்?
1: அதேதான், கிள்ளி வளர்த்துட்டோம். தக்காளி செடியையும் கத்திரிக்காய் செடியும் முதல்ல வந்து நீங்க கிள்ளிட்டீங்கன்னா பக்க கிளைகள் நிறைய வரும். பக்க கிளைகள் நிறைய வரும்போது உங்களுக்கு தக்காளி பழம் நல்ல காய்க்கிறதுக்கும், தென் பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில வந்து நிறைய கத்திரிக்காய்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு.
0: பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் கேட்டுட்டு இருக்கின்ற மாதிரி. ஓகே, 10:32 ஆக்சுவலா குடும்ப உறவுகள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கோ இன்சிடண்டா ஒரு விஷயம் நடக்குது.
1: அடடே, என்னது?
0: படத்து பேரு தம்பி பொண்டாட்டி. அந்த படத்துல இருந்து அடுத்த பாட்டு கேட்க போறோம், கண்ணன் வந்தா அப்படிங்கிற பாட்டு, பஞ்ச அருணாச்சலம் வரையில இளையராஜாவோட இசையில. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே தூள்.

0: 10:42 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்டுருங்க. நிகழ்ச்சியில் வந்து பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட டாக்டர் அபிலாஷா இருக்கிறாங்க.
1: வரக்கூடிய
0: பிரச்சனைகள்ல முக்கியமானது ஒண்ணு, இந்த விசேஷங்கள் நடக்கும் பொழுது சொந்தக்காரங்களை சமாளிக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு.
1: அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
0: என்னதான் பண்ணினாலும் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வரும். ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது,
1: பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியும்.
0: ஒரு ஸ்க்ரீன் லிஸ்ட் போட்டுணும்.
1: ஒரு ஸ்க்ரீன் லிஸ்ட் வந்து நம்ம வந்து பத்திரிக்கை அடிக்கும் போதே இதெல்லாம் ஸ்க்ரீனிங்கில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் லிஸ்ட்டை போட்டுட்டு, இந்த ஸ்க்ரீன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பத்திரிக்கையில் விடுபடாமல் பார்த்துக்கணும்.
0: ஆமாம், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். என் பேரை பத்திரிக்கையில் போடலாமே
1: அடடே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைக்குரிய காரணிகளை இழுத்துட்டு வராங்க இல்லையா, இந்த நபர்களை முதல்ல ஒரு ரெண்டு வரவழைச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான பொறுப்புகளை வந்து நம்ம கொடுத்துடணும்.
0: ஓகே,
1: அதாவது இப்போ சமையல் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்னன்னா அதுக்கு இன்சார்ஜாவே நம்ம போட்டுருக்கணும். ஒரு 4 செக்ஷன் நம்ம பிரிச்சுக்கணும். வரவேற்புக்கு ஒரு செக்ஷன் நம்ம பிரிச்சுட்டு,
0: தாய் மாமன்னு சொல்லிட்டு வர்றீங்களே, இதை பண்ணு
1: மாமா மாமா, தாய் மாமன் தான் பண்ணணும். நீங்க தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய எதுல குறை கண்டுபிடிப்பாங்க, சமையல்ல குறை கண்டுபிடிப்பாங்களா, அந்த சமையல் துறையை நீங்க உங்ககிட்டதான் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணும். அவங்க வந்து அந்த நேரத்துல நமக்கு பிரச்சனைகள் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல யார் யார்

0: என்னென்ன சொல்லுவாங்களோ அந்தந்த இடத்துல அவங்களே பொறுப்பு கொடுத்துடணும். இன்னொன்னு, இந்த சேலை எடுக்க போற நேரத்துல எல்லாம் வந்து என்னமா நீ 50,000 எடுத்திருக்கேன், 30,000 எடுத்திருக்கேன், இந்த மாதிரிலாம் சிக்கல் வரும். இந்த சட்ட சிக்கலை தவிர்க்கிறதுக்கு யார் இந்த குறைய சொல்லுவாங்களோ அவங்களே கூட்டிட்டு போயிட்டு வண்டி செலவு மட்டும் அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகளையும் நம்ம தவிர்க்கலாம்.
1: ஓகே, அதாவது யாரு பிரச்சனைக்குரிய ஆட்களோ அவங்க கிட்ட அந்த பிரச்சனை வராத மாதிரி பொறுப்பை கொடுத்துருங்கன்றீங்க. ரொம்ப சிம்பிளா சூப்பராக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு. ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து அருண்மொழி உமாரமணன் பாடின பாட்டு வாலியுடைய வரிகளில் இளையராஜா இசையில் கேட்க போகிறோம், மணிக்குயில் அப்படிங்கிற படத்துலேருந்து. இணைந்திருங்களது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கே எல்லாமே சமதூள்.

0: நிமிடம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எப்பவுமே வந்து லீட் கொடுத்துட்டு இருந்த தலைவரை வந்து இருப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் நிகழ்ச்சியில. சோ ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
1: பொதுவா வந்து விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விட்டு கொடுத்து போறதுங்கிறதுல வந்து நீங்க யாராருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க முக்கியம் அப்படிங்கும்போது அதற்கான உரிய மரியாதையை நீங்கள் கொடுப்பீங்க. எந்த இடத்துலையுமே அந்த வார்த்தை வந்து பிறழாமல் இருக்கும், தவறாமல் இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கான பர்டிகுலர் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, கொடுக்காமல் போகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் மனசில் வந்து அந்த நபருடைய இருப்புங்கிறது குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம்.
0: கண்டிப்பாக.
1: ஓகே, அப்போ இந்த அளவுகோலை நீங்கள் சரியாக பார்க்குறீங்களா? இப்போ நேற்று வரைக்கும் ஒருத்தங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வழியில் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, இன்றைக்கி திடீர்னு கோவம் வந்து நீங்கள் ரொம்ப ஷவுட் பண்ணுறீங்க, கத்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ நேற்று பேசினதுக்கும் இன்னைக்கு பேசினதுக்கும் நம்ம இந்த மாதிரி கோவப்பட்டிருக்குமே, இதற்கான காரணம் என்ன? அப்போனா நேற்று நம்ம மனசில் அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, நம்ம இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தோம், நம்ம வீட்டில் இவங்க இப்படி தான் அப்படின்னு, ஆனால் இன்றைக்கி வந்து அது குறைஞ்சி போச்சா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே பண்ணிக்கிட்டோம்னா,

0: எல்லார் வீட்லையுமே வந்து பிரச்சனை இல்லாமல் அந்த விட்டு கொடுத்து போகிற விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது.
1: கண்டிப்பா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கே ஒரு விஷயம் தோணுது, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சண்டை சச்சரவு எல்லாமே இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளுடைய ரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சிக்கல்கள் அப்படின்றது இருக்காது. இந்த எண்ணம் ஒவ்வொருவருடைய மனதிலையும் இருக்கணும். ஒருத்தருடைய மனதில் இருந்தா மட்டும் குடும்பம் வந்து வலுப்பெறாது, ஒவ்வொருவருடைய மனதிலையும் இந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா அக்கறை சீமையிலே திரைப்படத்திலிருந்து பாடல் வரை இருக்கு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா.
0: டாக்டர் அபிலாஷா
1: அட்டடா.
0: ஓகே அண்ட் வீரா.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1,440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங். 11:03 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இப்போ நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ, உங்களுடன் ரெயின்போல உங்களுக்காக உட்காந்துருக்கிறது வீராதான். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காலையில 7 மணிலேருந்து நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் என்ன பண்ணிருப்போம், ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பணும் அப்படின்ட்டு பரபரப்பா இருந்திருப்போம். ஆனா இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகி அப்பாட ரிலாக்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்றதுக்காக உங்களுடன் ரெயின்போ தான் ரெடி ஆகிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி பாட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக சின்ன குயில் பாடுது அப்படிங்கிற படத்துலேருந்து சித்ராவுடைய குரலில் இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளது.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

சிறந்த முறையில் கர்நாடக சங்கீதம் கற்றுத்தரப்படும். அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இல்லை, ஒரு போர்டு தான் வைக்கல. அந்த மாதிரி ஒரு பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாண்ட பாட்டு, வாலிவுட் வரிகளை இளையராஜா இசையில், பாடு நிலாவை அப்படிங்கிற படத்தை வந்து கேட்டு முடிச்சோம். அடுத்ததா சின்ன பூவே மெல்ல பேசு படத்துக்காகத்தான் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஜெயச்சந்திரனுடைய குரலில் பாடல் வைக்கிறது எஸ் ஏ ராஜ்குமார் எழுதி அவரே கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமூகம்.

0: 104.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பிரசாந்த் ஸ்கூல் படிக்கும்போது வந்த பாட்டு. 11:25 ஆகிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. கேஜே யஸ்தாஸ் பண்ண பாட்டு, சொன்னலதா ரெண்டு பேரும் சேர்ந்து தான். அண்ட் காளிதாசனுடைய வரிகளில் தேவாவுடைய மியூசிக்கில் வைகாசி பிறந்தாச்சி படத்திலேருந்து இந்த பாட்டு கேட்டு முடித்தோம். கண்ணி கரிசல் மண்ணு பூவி அப்படின்ட்டு இதே மாதிரி மெட்லியான பாட்டு, இது கொஞ்சம் சோகப்பாட்டு ஆனால் அடுத்தது மெட்லியான பாட்டு தான் நினைக்கிறேன். கேஜே யஸ்தாஸன் சித்ராவுடைய குரலில் வந்துகிட்டு இருக்கு. காமக்கோடியானுடைய வரிகளில் இளையராஜா இசையில் நினைக்க தெரிந்த மனமே படத்துக்காக பாடல். ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

11:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேள்றீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் கேஜே யேசுதாஸ் சித்ரா குரலில் வாலிவுட் வரிகளில் நாம் கேட்ட பாட்டு மனதில் உறுதி வேண்டும் திரைப்படுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் காவலன் அவன் கோவலன் அப்படிங்கிற படத்திலேருந்து வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலிவுட் வரிகளில் விஜய் ஆனந்துடைய மியூசிக்கில் பாடல் உடைக்குது. இந்த படத்துடைய டைட்டிலை கேட்கும்பொழுது இந்த படத்துக்கு டைரக்டர் யாராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். வேறு யாரும் கிடையாது, விசுதான். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கெல்லாமே சம்மதோடு

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுறீங்க. நிகழ்ச்சியில் வைக்கக்கூடிய அடுத்த பாடல் ஆள பிறந்தவன் படத்துலேருந்து கேட்க போகிறோம். இப்போது ஜாதி பூக்கள் படத்துக்காக தான் பாட்டு கேட்டு முடித்தோம். கே ஜே யேசுதாசுடைய குரலில் ஷியாம் அவர்களுடைய மியூசிக்கில் ஆள பிறந்தவன் படத்துலேருந்து அடுத்ததாக பாடல் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. என்னையும் உன்னையும் அப்படிங்கிற பாட்டு கே ஜே யேசுதாஸ் அண்ட் ஜானகி பாண்ட பாட்டு. இளையராஜாவுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில் வருது. ஸ்டேட்யூடு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: தமிழ்நாட்டின் வயது 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: பொம்பளை மனசு படத்துக்காக அடுத்த பாடலை கேட்க போகிறோம். அமுத மழை அப்படிங்கிற பாடல் தியாகராஜனுடைய குரலில் பாடல் உடைக்குது, கவிஞர் தமிழ்மணியுடைய வரிகளில். ஸ்டேடியூன்

11:56 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கேட்டு முடிச்ச பாட்டு ஆண் பாபம் படத்துக்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடின பாடல். நீங்க கேட்டு முடிச்சீங்க இளையராஜாவுடைய இசையில வாலியுடைய வரிகள். அடுத்ததா நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா சிந்து பைரவி படத்துக்காக ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேஜி யேசுதாஸுடைய குரல் பாடல் ஒழிக்கிறது இளையராஜாவுடைய இசையில. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றிய தகவல்கள். இந்தியாவின் முதுகெலும்பு நீ, விவசாயிகளின் இதய துடிப்பு நீ. நீ இல்லா நாடு என்று ஒன்று இல்லை. உலகிற்கே உணவு அளிக்கும் தொழில் விவசாயம். இத்தகைய பெருமையுடைய விவசாயிக்கு உதவும் வகையில் பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமாகும். இத்திட்டம் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குகிறது. PM கிசான் திட்டம் முதலில் ரித்து பந்து திட்டமாக தெலுங்கானா அரசால் செயல்படுத்தப்பட்டது. அங்கு தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நேரடியாக வழங்கப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 1, 2019 அன்று இந்தியாவின் 2019 இடைக்கால யூனியன் பட்ஜெட்டின் போது இந்த திட்டத்தை நாடு தழுவிய திட்டமாக செயல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் PM கிசான் திட்டத்தை 24 பிப்ரவரி 2019 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து சிறு நில மற்றும் குறுநில விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வருமான ஆதரவு 3 தவணைகளில் வழங்கப்படும். அது அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். தகுதியுள்ள அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குதல். PM கிசான் திட்டமானது விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் விவசாய வருமானத்திற்கு ஏற்ப சரியான பயிர் ஆரோக்கியம் மற்றும் தகுந்த விளைச்சலை உறுதி செய்வதற்காக பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. திட்டத்திற்கான குடும்ப வரையறை: கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள். திட்ட வழிகாட்டுதலின்படி ஆதரவிற்கு தகுதியுடைய விவசாய குடும்பங்களை மாநில அரசும் யூனியன் பிரதேச நிர்வாகமும் அடையாளம் காணும். PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகள் தங்கள் சரிபார்ப்பிற்காக குடியுரிமை சான்றிதழ், நிலம் வைத்திருக்கும் ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு நிறுவன நில உரிமையாளர்களும் விவசாயி மற்றும் இனி கூறப்போகும் வகைகளைச் சேர்ந்த குடும்பத்தின் எந்த உறுப்பினரும் இந்த திட்டத்தில் பயன்பெற இயலாது. அதாவது அரசியலமைப்பு பதவிகளை முன்னாள் மற்றும் தற்போது வைத்திருப்பவர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டப்பேரவைகள், மாநில சட்டப்பேரவைகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய உறுப்பினர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய மாநகராட்சி மேயர்கள், மாவட்ட பஞ்சாயத்துகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய தலைவர்கள், மத்திய மாநில அரசு அமைச்சகங்கள், அலுவலகங்கள், துறைகளின் கீழ் பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள், 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் மாதாந்திர ஓய்வூதியம் பெறும் மற்றும் இப்போது சொன்ன வகையைச் சேர்ந்த அனைத்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாத பயனாளிகள் ஆவர். நேரடி நிதி பரிமாற்றம் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றாகும். டிசம்பர் 25, 2020 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் 9 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நேரடியாக மாற்றப்பட்டது. ஆகவே நம் நாட்டு விவசாய நண்பர்களுக்கு நிதி உதவி மூலம் உதவும் திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமாகும். இதுவரை பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:06 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் போட்டு இந்த மதிய வேளையில் உங்க எல்லாருமே ஹாப்பியா வச்சுக்க நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா வந்தாச்சு. எஸ் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் வச்சுருக்கேன். எல்லாமே என் ராசாதான் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல். இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஜெயதேவனுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

எஸ் நேரம் 12:12 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ FM 101.4ல. ஹாய் ஸ்னேக் தியே, வித் மீ அஜய் ரம்யா. எஸ், வெளியில என்னம்மா அவ்வளோ வெயில் காயுது, நீ சந்தன காட்டுக்குள்ளேன்னு பாட்டு போட்டு எங்களை எல்லாரும் இதமாக்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. எஸ் இந்த மாதிரி இதமான பாடல்களெல்லாம் போட்டு உங்களை அப்படியே அந்த வெயிலின் தாக்கம் தெரியாமல் ஓரளவுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கிற மாதிரி பாடல்கள் போட நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. எஸ், அந்த காலத்துலலாம் வந்து ஒரு விஷயம், கடிகாரம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, டைம் சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி உச்சி வெயிலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க 12 அப்படின்ற டைமில். ஏன் அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய நிழல் வந்து நம்மளுடைய உச்சியில் இருக்கும், முன்னாடியும் இருக்காது பின்னாடியும் இருக்காது. இந்த 12 அந்த 12 ஒன்றுக்குள்ளே தான் அந்த டைம் சொல்லுவாங்க. அதனால் இந்த உச்சி வெயில் டைமில் பெரும்பாலும் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம், இன்னும் வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் வந்து சேஃபாக இருங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். எஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால சேஃபாக வீட்டில் அல்லது வேலை செய்கிற இடங்களில் வெயில் படாத மாதிரி நம்ம இருந்தால் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து கேஜே யேசுதாஸ் பர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 எல்லாமே சமதுலு.

அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா

பிச்சு வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 12:20 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ஹை ஸ்னேக் தி நிகழ்ச்சி. எஸ் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோங்க. அதாவது நமக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு பாடல் வந்து பாடுறாங்க அல்லது முணுமுணுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்க அந்த இடத்துலருந்தே நம்மளும் வந்து அதை முணுமுணுக்க பாட ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வேறு பாட்டு எங்கேயோ நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அது நமக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அதையும் நம்ம பாட ஆரம்பிச்சிடும். அதாவது மனசுக்கு பிடிச்ச பாடல் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் போடுற பாடல்களையும் நீங்கள் முணுமுணுத்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ் அடுத்த பாடல் உங்களுக்காக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனுடைய குரல்ல வாலியுடைய வரிகள்ல ஏஆர்மனோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 201.4 எல்லாமே சமதுலு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 12:31 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் மீ ஆர் ஜே ரம்யா. எஸ் இந்த வெயில் டைமில் வந்து நம்ம உணவுகளுமே வந்து பார்த்து சாப்பிட வேண்டிய நேரம் இது. நான் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றோம், ரொம்ப காரமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அது செரிமானமாக ஆகிறதுக்குமே டைம் எடுக்கும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து நிறைய வயிற்று பிரச்சனைகளையும் வந்து அது உண்டாக்கிவிடும். அதனால் நமக்கு நிறைய சோர்வுகளும் வந்து ஏற்படலாம். முடிந்தவரை எல்லாருமே வந்து தண்ணி குடிங்க. அந்த தண்ணியிலையும் வந்து உப்பு சர்க்கரை வந்து சேர்த்து நீங்கள் குடிக்கிறப்ப அந்த ஹைட்ரேஷன் வந்து அப்படியே நம்ம உடம்புலேயே இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஹெல்த் இருந்தால் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்றதுனால. அடுத்த பாடல் உங்களுக்காக சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை பாடியது யார்? எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல். இளையராஜா உடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 எல்லாமே சமதுலு.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதிடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்

0: ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $100 விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480-க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெற உள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமய சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடன்

திரைப்படத்தில் இருந்து இளையராஜா ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 12:55 ஆகிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் தேவா இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியோடைய வரிகளில் தேவாவுடைய இசையமைப்பில் வர காத்துக்கிட்டே இருக்கு. எஸ் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டிருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியில் 1960 இருந்து 1980 இடைப்பட்ட காலகட்டங்களில் வந்த திரைப்படங்களில் இருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் பாலும் பழமும் படத்துக்காக பி சுசிலாவுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமர்

பாலும் பழமும் திரைப்படத்தில் தான் இந்த பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடலும் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக தான் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. பாலும் பழமும் என தொடங்கும் பாடலே வந்துகிட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் இணைந்திருப்போம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமதுள்ள

சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.

இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலே கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. எப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் இல்லையா கண்ணதாசனுடைய வரிகள்! இந்த மாதிரியான தத்துவ பாடல்கள், வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை உணர்த்தக்கூடிய பாடல்களை நம்ம எப்போ கேட்கணும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கும்போது கேட்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நிதர்சனம் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு ஓவராக ஆட ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இந்த மாதிரியான பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இல்லை இல்லை இதுவும் கடந்து போகும், இது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு முடித்தோம் பாலும் பழமும் படத்துக்காக. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல், திரைக்காலம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், பி சுசிலாவின் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக இதோ உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள.

இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது, முடிவும் தெரியாது, மயங்குது மயங்குது எதிர்காலம். 1:28 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி கேட்டுருங்க. திரைகாணம் நிகழ்ச்சியில் பி சுசிலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில், பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக தான் இந்த பாடலை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து தான். ஏ எல் ராகவன் பி சுசிலா குரலில் பாடல் ஒழிக்கிது, கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில். காதல் என்றால் ஆணும் பெண்ணும்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் காம்போல தான் நம்ம பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் கேட்டு முடிச்சோம். அடுத்ததா பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காகத்தான் அடுத்த பாடலும் ஒலிக்கப் போகுது. ஏஎல் ராகவன் ஜமுனா ராணிக்கு உள்ள பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

எத்தனை பேர் இந்த விஷயத்தை கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்த பாட்டில் ஒரு வரி வருது பாருங்க, வெங்காய சருகு சேலை அப்படிங்கிற வார்த்தையை கண்ணதாசன் பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த எத்தனை கவிஞர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பிரயோகித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெங்காய சருகு சேலை, வீட்டு வேலை தெரியவும் இல்லை, நடைய பார்த்தா நாட்டியம் போல இருக்கம்மா அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். ஸோ 1:45 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ.

104.4 திரைகாணம் நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்தின்தான். அதே காம்போ தான், விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் காம்போல பி சுசிலாவுடைய குரல்ல பாடல் ஒலிக்குது. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமையல்.

இன்னும் ஒரு 150 வருஷத்துக்கு இந்த காம்போ இருந்திருந்தா என்ன அப்படின்னு ஏங்க வைக்கிற மாதிரியான பாடல்களை தான் இவ்வளவு நேரம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது இந்த பாட்டில் பாருங்களேன், முன்னாலே ஆண்கள் வந்தால் முழு மனதில் நாணம் வரும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஆண்கள் வந்தால் நாணம் வரும் அப்படின்னு முடிச்சிருக்கலாம், ஆனால் முழு மனதில் நாணம் வரும் அப்படின்னு அவருக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது அந்த பெண் வந்து முழுமையாக நாணத்துக்கு உள்ளாவாள், வெட்கப்படுவாள் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது, பெண்ணாக பிறந்தவரை பின்தொடர்ந்து உலகம் வரும், உலகமே பெண்ணை நோக்கி தான் போவோம், பெண்ணை ஃபாலோ பண்ணி தான் போவோம் அப்படின்ற மாதிரி அப்போவே அவர் எழுதியிருக்கார். ஓகே, ஸோ அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து. இந்த பாடலும் அந்த படத்தில் தான் கேட்டோம். அடுத்த பாடலும் பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து. பி சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய காம்போடு தான். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 இங்கெல்லாமே சமதோடு.

திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக தான் பாடல் வந்துகிட்டு இருக்கு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன் அப்படிங்கிற பாடல். ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதம்.

0: நேரம் 2:15. தொடர்வது வானொலிக்கு 90.
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90. இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி. கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே. இளைய யுகத்தின் புதிய கனவுகளுக்கு வானொலி எப்படி துணை நிற்கிறது?

0: வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கனவுகளும் உற்சாகமும் ததும்பி வழியும் இளையோரை சந்திக்கிறோம். முதல்ல நம்ம சந்திக்கக்கூடிய கல்லூரி மாணவி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் ஹரிணி.
0: ஹரிணி, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் காரைக்கால் எம்காம் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ரேடியோ அப்படின்றது, நாங்க வீட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா தாத்தா எல்லாம் கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சில ஒர்க் அப்படி ரிலேட்டடான விஷயம், எங்கெங்க ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சு கத்துக்கலாம், எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா, ரேடியோ மூலயமா நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா.
0: சரி, இப்ப நீங்க வந்து காமர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இது நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க இதுதான் படிக்கணும்னு சொன்னாங்களா?
1: இல்ல, நானே தேர்ந்தெடுத்துதான் படிக்கிறேன்.
0: சரி, இதுல உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்க?
1: நான் ஐடி ஃபீல்ட்ல ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்தேன்.
0: சரி, இப்ப வானொலியில நீங்க செய்திகள் எல்லாம் கேப்பீங்களா?
1: கேப்போம் சார்.
0: அதுல வந்து நீங்க எக்கனாமிக் சம்பந்தமான செய்திகள் வந்து விருப்பமா கேப்பீங்க இல்லையா?
1: ஆமா சார், ஏன்னா அது எங்களோட, நான் படிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கனால நான் கேப்பேன் சார்.
0: சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னங்க?
1: ஃபியூச்சர் பிளான் வந்து, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஃபியூச்சர் பிளானாக இருக்குது. அதுக்காக தான் காமர்ஸ் அந்த இது எடுத்தேன், கோர்ஸ் எடுத்தேன்.
0: என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
1: எக்கனாமிக் லெவலில் ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும்.
0: சர்வீஸ் ஓரியன்டட் ஃபீல்டில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: ஆமாம் சார்.
0: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: ரோஷினி. எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
0: எப்படி மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா?
2: ஆமா, எனக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் நான் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்.
0: சரிங்க. உங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னங்க?
2: ரேடியோல பாட்டு கேட்பேன்.
0: என்ன மாதிரி பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: இளையராஜா சாங். ஓல்டு சாங்ஸ்னா நிறைய ரேடியோல தான் போடுவாங்க, அதனால நான் அதை இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருக்கேன்.
0: மிடில் சாங், ஓல்டு சாங்லாம் கேட்பீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் ரேடியோ கேட்பாங்களா?
2: இருக்கு, எங்க வீட்டுல இப்பயுமே அந்த ஓல்டு ரேடியோ இருக்கு, அதனால நாங்க இன்னும் கேட்டுட்டு தான்
0: இருக்கோம். சரி, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: டிஆர் பட்டினம்.
0: டிஆர் பட்டினத்துல காரைக்கால் எஃப்எம் எப்படி கேக்குறாங்க? நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க?
2: எல்லாருமே பொதுவா வீட்டுல வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க.
0: கிராண்ட் ஃபாதர் கேக்குறாங்க, அதே போல அவங்க கேக்குறதால நீங்களும் கூடவே இணைஞ்சு கேக்குறீங்க.
2: எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் வந்து எல்லாருக்கும் சொல்லி
0: கொடுக்கணும்.
2: எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஆசை.
0: சரி, உங்கள்ட்ட அப்படி என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க என்ன ஸ்கில் மத்தவங்களோட ஷேர் பண்ணணும் நினைக்கிறீங்க?
2: எனக்கு வந்து அக்கவுண்ட்ஸ்ல வந்து நாலேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது.
0: சரி, இப்ப அக்கவுண்ட்ஸ்னா என்னங்க? வணிகவியல் அப்படின்னா என்னங்க?
2: அதுல ஜர்னல், லெட்ஜர், பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி வரும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட்.
0: இது எல்லாருக்குமே தேவைதான் இல்லையா? காமர்ஸ் படிக்கலன்னா கூட ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காமர்ஸ் நாலேஜ்ங்கிறது தேவை. அதை நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
2: சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ உள்ளதுக்கு வந்து எல்லாமே பொதுவானா இருக்கிறதால அது சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சரி, அது மாதிரி இது வரைக்கும் யாருக்காவது சொல்லி கொடுத்துருங்களா?
2: நான் படிக்கிற சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான்
0: உங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நாலேஜ். அதே போல இனிமே உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆமா.
0: இப்ப வானொலியில இளைஞர்கள் வந்து வானொலியை எதற்காக கேட்கணும்? ஏன்னா இப்ப நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு, அதனால அந்த காலகட்டத்துல இளைஞர்கள் ஏன் வானொலி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நிறைய செய்தினா வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுல வந்து கட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். சோசியல் மீடியானா இதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறதால நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது.
0: ரொம்ப சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தன்னுடைய லட்சியமா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தருண்.
0: தருண், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்.
0: பிகாம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க?
3: இப்ப செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப தேர்ட் இயர் போறேன்.
0: சரி, இப்ப தேர்ட் இயர்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க, சம்மர் லீவ்ல இருக்கீங்களா?
3: ஆமா.
0: சரி, ஓகே. இப்ப விழுதியூர்ல நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க, நீங்க எப்படி ரேடியோ கேக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ரேடியோ எல்லாம் கேட்பாங்க. இப்ப வரைக்குமே எங்க அம்மா ரேடியோ டெய்லி கேட்பாங்க.
0: அம்மா பேர் சொல்லுங்களேன்.
3: ஜெயந்தி.
0: அதனால நீங்களும் கேக்குறீங்க?
3: ஆமா.
0: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
3: அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க.
0: சரி, நீங்க இப்ப காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
3: மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா பிசினஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கு.
0: சரி, உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க?
3: எனக்கு வந்து இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கு.
0: பிசினஸ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு?
3: கண்டிப்பாக.
0: அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்.

0: நினைக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: அதுக்கு என்ன டார்கெட் வச்சுருக்கீங்க? ஏதாவது இவ்வளோ சம்பாதிக்கணும், இத்தனை வயசுக்குள்ளே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சுருக்கீங்களா?
1: அப்படிலாம் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும்.
0: பிஸ்னஸ்னால் என்ன பிஸ்னஸ்ங்க?
1: இப்போக்கு எதுவும் பிளான் பண்ணல.
0: ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அப்புறமே பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கிடுவேன்னு
1: சொல்கிறீங்க.
0: அதுக்காக தான் நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்களா?
1: ஆமாம்.
0: சரி, இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஏன் ரேடியோ அவசியம்?
1: அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இப்போ நியூஸ்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோவாகவே பார்த்துலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது, அதனால எஃப்எம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
0: லோக்கல் செய்திகள் வந்து நீங்க வானொலியில தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
1: ஆமாம். அந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில வந்து இந்த மினி ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
0: சூப்பருங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: சார், என் பேர் விஜயலட்சுமி, நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
0: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊர்?
2: நெடுங்காடு சார்.
0: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேட்பீங்களா எப்படிங்க?
2: அப்பா ரேடியோ கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அதை ரேடியோ ஓடிட்டு இருக்கோம். அதுல இருந்து நானும் சில நியூஸ் கொஞ்சம் பாட்டு அந்த மாதிரி, அந்த காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க தகவல் சுரங்கம், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன்.
0: காலை காம்போல நம்ம காரைக்கால் கலெக்டரேட்டுடைய அறிவிப்புகள், அப்புறம் மாணவர் சேர்க்கை அறிவிப்புகள்லாம் இப்போ டெய்லி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா?
2: கேட்போம் சார்.
0: நீங்கள் கேட்குற செய்திகளை உங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்களா? எஃப்எம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்ப காலையில ரேடியோவில் ஓடிட்டு இருந்துச்சு, அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்.
0: சரி, நீங்க இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? மேற்கொண்டு என்ன படிக்கிறதா உத்தேசம்?
2: வீட்டுல அப்பா வந்து இன்னொரு டிகிரி படிக்க சொல்றாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது அப்ராட்ல படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
0: சரி, என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
2: ஐடி ஃபீல்டே நான் கோடிங் செக்டார்ஸ்க்கு போகணும், அதாவது யூஎக்ஸ் டிசைனிங் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு.
0: டிசைனிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
2: சரி.
0: ஓகே, இப்ப சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு, இந்த காலகட்டத்தில் வானொலி வந்து அவர்கள் ஏன் கேட்கணும், இளைஞர்கள் வந்து ரேடியோவை எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி உங்களுடைய ஐடியாலஜியை சொல்லுங்களேன்.
2: வேஸ்டா இந்த சோசியல் மீடியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்.
0: இப்ப மொபைல்ல பாக்கும்போது எல்லாமே விஷுவலா உங்களுக்கு கிடைச்சிடறதால நம்ம வந்து ஒரு கற்பனையா எதையுமே கற்பனை செஞ்சு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியாது. அதுவே நம்ம வானொலியை கேட்கும் போது அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனதுல வந்து ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கும், படைப்பாற்றலை உருவாக்கும். அதனால நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகளை காட்சியா கற்பனை பண்றதுக்கு வானொலிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இல்லையா? அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் இளமை துடிப்போட வர்றாரு, அவரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் அஜய்.
0: அஜய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஜய்,
3: பிகாம் ஹானர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்பவுமே காமா தான் இருப்பீங்களா? பிகாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு காமர்ஸ்?
3: இல்ல, நான் வீட்டுல சொன்னாங்க.
0: வீட்டுல சொன்னாங்க. வீட்டுல முக்கியமா யார் சொல்லி நீங்க இந்த காமர்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
3: அக்கா.
0: அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அக்கா எம்காம் படிச்சிட்டு இருக்கு.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
3: எனக்கு பேரளம்.
0: பேரளம். சரி, நீங்க காரைக்கால் எஃப்எம் கேப்பீங்களா? பேரளத்துல வந்து நம்ம ரேடியோ எப்படி கேக்குறாங்க?
3: எங்க வீட்லயும் கேப்பாங்க, எங்க வீட்டு உள்ள சரௌண்டிங் எல்லாருமே கேப்பாங்க.
0: சரி, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு?
3: விளையாடுவோம்.
0: என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
3: கொக்கோ, கிரிக்கெட்.
0: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஆனந்த் சார்.
0: என்ன படிக்கிறீங்க?
4: எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: சரி, இப்ப நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க?
4: எனக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: ஸ்போர்ட்ஸ்னா என்னங்க, என்ன விதமான விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
4: ஸ்போர்ட்ஸ்ல கபடி நல்லா விளையாடுவேன். கபடி நிறைய மேட்சஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரி
0: லெவல் கூட போயிருக்கீங்க. சரி, எத்தனை காம்படிஷனுக்கு வரைக்கும் போயிருப்பீங்க கபடியில?
4: காம்படிஷன் ஒரு 50-60 கிட்ட பண்ணிருப்பேன்.
0: ஒரு 50-60 கபடி போட்டிக்கு போயிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்கீங்களா?
4: தமிழ்நாடு முழுக்க போயிருக்கோம்.
0: சரிங்க, எதுல எல்லாம் வின் பண்ணீங்க?
4: நிறைய வந்து போர்டு மேட்சஸ், கவர்மெண்ட் நடத்துற மேட்சஸ் அந்த மாதிரி அபிஷியலான மேட்சஸ் எல்லாம் நிறைய வின் பண்ணிருக்கோம். பாக்கி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் பிராக்டிஸ் பண்ண மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு அபிஷியலா கண்டக்ட் பண்ற, போர்ட்லேருந்து கண்டக்ட் பண்ற மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆடி நிறைய காம்படிஷன் வின் பண்ணிருக்கோம்.
0: நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க?
4: நான் பேரளம் தான், பேரளத்துலேருந்து தான் வரேன்.
0: உங்க ஏரியால கபடி டீம் இருக்காங்களா? எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க?
4: ஸ்கூல் டீம்ஸ் இருக்காங்க. பேரளம் ஸ்கூல் டீம்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லயே பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் வந்து பெஸ்டா விளையாடுற டீம்ஸ். நான் அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். பேரளம் சைட்ல ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு, அது இல்லாம அபிஷியல்ஸா எல்லாரும் கலந்து விளாட்ற, பக்கத்து பக்கத்து ஊர்லேருந்து கலந்து விளாட்ற மாதிரி டீம்ஸ்லாம் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு கோச்சஸ் எல்லாம் இருக்காங்களா?
4: இல்ல, நாங்களா பிளான் பண்ணி விளையாடுறதா, ஆனா எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு கோச்சஸ் மாதிரி கைட் பண்ணி நிறைய சொல்லி தருவாங்க. நிறைய இருக்கு அந்த மாதிரி.
0: சரி, கபடி

0: வேற வேற என்ன கேம்ஸ் நீங்க விளையாடுவீங்க? அத்லெட்டிக்ஸ்லாம் போவீங்களா?
1: நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் லெவல்ஸ்லலாம் நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். 100, 200 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
0: அதில் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கீங்களா?
1: ப்ரைஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஜோனல் டிஸ்ட்ரிக்ட்லாம் அதில் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்.
0: இப்போ உங்களுக்கு வந்து நீங்க காமர்ஸ்லையும் ஈடுபாடோட இருக்கீங்க, அதே சமயத்தில் விளையாட்டுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இது ரெண்டுல வந்து எது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டா இல்லது வணிகவியலா?
1: இல்லை அப்படி என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஓரளவுக்கு நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எனக்கு ட்ரெயின் ஆகிட்டு நான் காலேஜஸ்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய விஷயம். அதுமாரி நான் டீச் பண்ணுறது பிளான் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு யூனிக்காக பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த நாலேஜுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. அதேமாரி ஸ்போர்ட்ஸ்லுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன். ஓரளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ்லாம் தெரியும். ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதனால் எனக்கு ரெண்டு விஷயமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக தான் பண்ணுவேன். ரெண்டு விஷயமும் பெட்டராகவே தெரியும். நிறைய ஸ்கில்ஸ் நாலேஜ்லாம் இருக்குது. அதனால் நான் ஈஸியாகவே டெவலப் பண்ணி அதை டெல் பண்ணி சொல்லுவேன்.
0: சரி, இப்போ உங்களை விட வயதில் இளையவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்னென்ன விதமான கோச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
1: கபடிங்கிறது ஓவரால் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லாக பண்ணுற மாதிரியான ஒரு கேம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ கம்பேர் பண்ணி சொல்லணும்னு இல்லை, ஒரு கிரிக்கெட் மாதிரியோ இல்லை ஃபுட்பால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் கபடிங்கிறது ஒரு யூனிக்காக ஒரு மைண்டு அந்த மைண்டு அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாடி ஃபிசிக்கலாக மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் பத்தாது. மோஸ்ட்லி நம்ம மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ப்ளே பண்ண முடியும் என்னோட நாலேஜ் படி. அதனால நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் மென்டலும் நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணாதான் நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
0: இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு வானொலி எப்படி பயன்படுது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
1: கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய நியூஸஸ் சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லார் கையிலுமே மொபைல்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு. ஆனால் ரேடியோங்கிறது அது ஒரு ஏசியன்ஸ் முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு விஷயம். ஃபோக்கஸாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோங்கிறது ரொம்ப மஸ்டாகவே யூஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறவங்களை தாண்டி வீட்டில் உள்ள பேரண்ட்ஸு பாட்டி தாத்தா அவங்களாம் இருந்தாலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுனாலயே நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அப்போ சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது யூனிக்கான டக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் தாண்டி ரேடியோஸில் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்பாங்க. அப்டேட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டிராஃபிக் நடக்குது, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா சீக்கிரம் சொல்கிறப்ப நாங்கள் உட்காந்து பாட்டி தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறப்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். நியூஸை அவ்வளோவா நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறப்ப நாங்கள் கேட்கறதுனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்.
0: விளையாட்டு சார்ந்த செய்திகள்லாம் வானொலியில் வரும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்களா?
1: ஆ, விளையாட்டுலாம் சம்மந்தமாக கேட்பேன். யூனிக்காக நிறைய சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் ஏதாவது போஸ்ட்மான் பண்ணியிருந்தா சொல்லுவாங்க, இல்லை எக்ஸாம் டேட் ஏதாவது வந்திருந்தா சொல்லுவாங்க. நிறைய இந்த அலர்ட்லாம் சம்திங் எமர்ஜென்சி அலர்ட் வந்ததா நியூஸை தாண்டி ரேடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்கங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த அலர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்.
0: ஓகே, ரொம்ப அருமைங்க. நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக விளையாட்டு துறையிலையும் இருக்கீங்க, அதே போல் நிறைய பேருக்கு உங்களுடைய கல்லூரியிலையும் நீங்கள் வழிகாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வானொலி ஊடகம் சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90, இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி, கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா. பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.

91.4ல் இதமா இசை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டணைந்திருங்கள். இதே FM 91.4 எல்லாமே சமதுலு.

0: निशुल्क कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 2:41 ஆயிட்டு இருக்கு. எஸ், பி ஜெயச்சந்திரன் எஸ்பி சைலஜா குரலில் ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடைய குரலில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லை.

மாப்பிளை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:45 ஆகிடுச்சு. அடுத்த பாடல் உங்களுக்காக இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து சித்ராவின் குரலில் வாலியுடைய வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டனை தெருங்கள் இதே FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 2:50 ஆயிட்டிருக்கு. எஸ், ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். அடுத்து நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி, பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவுடைய இசையமைப்பு கேட்டிணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

நேரம் 2:55 ஆகிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக யாரோ அழைக்கிறார்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்கு. இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். தாவேகா தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிடுச்சு. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு உலக ஆஸ்துமா தினம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை ஆஸ்துமா தினமாக வேர்ல்டு ஃபுல்லாக அனுசரிக்கப்படுது. அந்த டேவை தான் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, இதோட நோக்கம் என்ன, ஆஸ்துமா டே எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமா பற்றிய விழிப்புணர்வு, அதை பற்றிய கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் உலகம் முழுக்க இந்த உலக ஆஸ்துமா தினம் கொண்டாடப்படுகிறது. எஸ், நான் சொல்கிறப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஆஸ்துமா குறித்து தான் நான் டாக்டர் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌசிக் முத்துராஜா டாக்டர் அவர்கள், அதாவது நுரையீரல் மருத்துவர் டாக்டர் கௌசிக் முத்துராஜா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் டாக்டர். நிறைய விஷயங்கள் உங்களோட பேசுறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன்.
2: கண்டிப்பாக.
1: முதல் கேள்வியாக வந்து, இந்த ஆஸ்துமா அப்படின்றது என்ன டாக்டர்?
2: ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம நுரையீரலுக்கு காற்று எடுத்துகிட்டு போகிற மூச்சு குழாய் நிறையா இருக்கும். அந்த மூச்சு குழாயில் ஏற்படுற ஒரு வகையான வியாதி தான் நம்ம ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆஸ்துமாவுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை மட்டுமே ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. இப்போ வந்து ஒவ்வாமை மட்டும் ஒரு காரணம் இல்லை, அதோடு சேர்ந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, சில மாத்திரை எடுத்தால் அதனால் மூச்சு குழாய் பிரச்சனை வருது, அது இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணால் அதனால் வர மூச்சு பிரச்சனை வருது, இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்துமாவில் பேசிக்காக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு குழாய், பெரிய மூச்சு குழாயாக இருக்கட்டும் இல்லை நுரையீரலில் இருக்கிற சின்ன சின்ன மூச்சு குழாயில், அதில் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் ஏற்பட்டு இந்த நுரையீரல் மூச்சு குழாய் சுருக்கம் ஏற்படுது. இந்த நுரையீரல் மூச்சு குழாயில் சுருக்கம் ஏற்படும் பொழுது அங்கே நுரையீரல் கன்ஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுறதுனால, சளி சேர்றதா இருக்கட்டும் இல்லை மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வரத்துக்கு சிரமம் ஏற்படுறதுனால ஏற்படுற வியாதி தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்கிறோம்.
1: ஓகே, இப்போ மூச்சுத்திணறல் வர்றதுனாலையும் ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொன்னீங்க, எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறது மூச்சுத்திணறல், நார்மலான மூச்சுத்திணறலுக்கும் ஆஸ்துமாக்கும் உள்ள வேறுபாடு?
2: ஸோ மூச்சுத்திணறல் அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு அறிகுறி. ஆஸ்துமாவில் மூச்சுத்திணறல் வரலாம், பட் எல்லா மூச்சுத்திணறலும் ஆஸ்துமாவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் மூணு முக்கியமான அறிகுறி தான் நம்ம எப்பயுமே சொல்வோம். ஒன்று வந்து இரவு நேரத்தில் இருமல் மட்டும் அதிகமாக ஏற்படுறது, இரவு நேரத்தில் மூச்சுத்திணறல் அதிகமாக ஏற்படுறது. அதே சமயத்தில் வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிகுறி ஆஸ்துமாக்கு, மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது ஒரு விசில் சவுண்டு, ஒய் ஒயின் சவுண்டு வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம எடுத்துப்போம். சில பேர்த்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நார்மலாக மூச்சு விட்டுட்டு இருந்தவங்க ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை ஒரு ஒரு மாடிக்க ஒரு ஒரு செட் ஆஃப் மாடி படிக்கட்டு ஏறினாலோ ஸ்லைட்டாக மூச்சுத்திணறல் ஆரம்பிக்கலாம். இதோடு சேர்ந்து ஒவ்வாமை அறிகுறிகள், தும்மல் அந்த மாதிரி ஏதாவது கூட இருந்ததுன்னா நம்ம ஆஸ்துமாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படணும்.
1: ஓகே, எந்தெந்த காரணங்களால இந்த ஆஸ்துமாவுக்கு வந்து பாதிப்புக்குள்ளா வராங்க டாக்டர்?
2: முக்கியமான காரணம் வந்து ஒவ்வாமை. கிட்டத்தட்ட 50-60% ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வாமைனால தான் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 50-60% ஆஃப் பீப்புளுக்கு, சதவீதமான பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ஃபேமிலியில் யாருக்காவது இது இருந்திருக்கும், வழி வம்சா வழியாக வரக்கூடிய வியாதியாக தான் இதை நம்ம பார்க்குறோம்.
1: மரபு வழியாகவும் வரும்.
2: யூஸ்வலாக நிறைய தருணத்தில் வந்து அப்பா அம்மா உடனே நிறுத்திடுவாங்க, அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாத்தா பாட்டி மாமா அத்தைகள் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஒவ்வாமை பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, அடிக்கடி தும்மல் வருது, பனிகாலத்தில் மூச்சுவாங்க, இந்த தொந்தரவு இருந்தால் அது அந்த குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணிட்டு அதிலிருந்து அவங்களுக்கு ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு.
1: ஓகே, இப்போ சில்லுன்னு காத்துப்பட்ட ஆஸ்துமா பேஷண்ட்க்கு வந்து ஆகாதுன்னு சொல்றாங்க, அது உண்மைதானா, அது எதனால?
2: கண்டிப்பாக இந்த சில்லுன்னு காத்துப்படுறது ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ணும். என்ன ரீசன்னா, ஒரு கோல்டு ஏர் அப்படிங்கிறது நம்ம மூச்சுக்குழாயை ட்ரிகர் பண்ணுற ஒரு ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு பனியோட

0: சேர்ந்த ஒரு குளிர்ச்சியான காற்று நம்ம சுவாசிக்கிறோமோ நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆஸ்மேட்டிக்ஸ்க்கு அது அந்த மூச்சுக்குழாயில் போய் ட்ரிகர் ஏற்படுறதுனால மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் குளிர்ச்சியான காற்று வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிகராக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு.
1: ஓகே டாக்டர், இப்போது ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கான சில விஷயங்கள் வந்து கேட்டிருக்கேன், அதுக்கு நல்ல பதில்கள் மக்களும் வந்து கரெக்டாக கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் கேட்டு நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.

0: அழகு குட்டி செல்லம் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 3:12 ஆகிடுச்சு. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் உலக ஆஸ்துமா தினத்தை ஒட்டி நுரையீரல் மருத்துவர் கௌஷிக் முத்துராஜா அவர்கள் கிட்ட நம்ம வந்து உரையாடிட்டு இருக்கோம். எஸ் டாக்டர், கரெக்டா குழந்தையோட பாடல் கேட்டு முடிச்ச நேரம் எனக்கு ஒரு கேள்வி வந்து வந்துருச்சு, நீங்களும் அதை கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதிப்பு அதிகமா வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கா பாசிபிலிட்டி?
1: ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்வலா ஒரு சைல்ட்ஹுட் டிசீஸ் தான் நம்ம சொல்லுவோமே. ஸோ என்ன ஆகும்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இது வந்து 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் எந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது வீசிங்காக தான் பிரதிபலிக்கும். ஸோ அதனால் அது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஆஸ்மாவாக இருக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த ஆஸ்மாங்கிறது மெல்ல மெல்லமாக ஒரு 5 வயசுக்கு மேலே பனிகாலத்தில் தொடர்ச்சியாக அந்த குழந்தைங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய இந்த விசில் சத்தம் கேட்கறது, இரவு நேரங்களில் வறட்டு இருமல் வர்றது, எஸ்பெஷலி டைம் கூட நம்ம சொல்ல முடியும், 2 விடியற்காலை 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே இந்த சிம்டம்ஸ் நிறையா ஏற்படுது. அதுக்கப்புறமேட்டு அடிக்கடி தும்மல், ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை சேர்ந்த பிரச்சனைகள், பேரண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குது, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை சீக்கிரமாக ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, சில குழந்தைங்களுக்கு சைல்டுஹுட்டில் வரும், அதுக்கப்புறமேட்டு ஒரு பீரியட் பிரேக் எடுக்கும், திருப்பி அவங்க எப்போயாவது இந்த அலர்ஜிக் ஃபேக்டர்ஸ்க்கு எப்போயாவது எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னா திருப்பி அது அடல்ட்ஹுட்லேயோ இல்லை லேட்டர் அடல்ட்ஹுட்லேயோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே, இப்போ ரன்னிங் ரோஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த பிரச்சனை அவங்களுக்கு இந்த பருவநிலை மாற்றம் அந்த பீரியடில் குளிர்காலத்தில் தான் இருக்குமா, இல்லை எல்லா டைம்லேயும் இந்த ஆஸ்துமா பிரச்சனை தான் இருக்கும்?
1: இப்போ ரன்னிங் நோஸ் அப்படிங்கிறது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம மூச்சு குழாயில் மேற்பகுதியில் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்குடைய ஒரு பிரச்சனை. ஆஸ்துமாங்கிறது கீழ் மூச்சு குழாயில், தொண்டைக்கு கீழே இருக்கிற மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. பட் இது ரெண்டும் சேர்ந்தும் ஏற்படலாம், ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்து ஒவ்வாமைங்கிறத ஒரு காமனான ஒரு விஷயங்கிறதுனால இது ரெண்டையும் சேர்ந்து ஏற்படுத்தலாம். பட் நீங்கள் இந்த ரன்னிங் நோஸ் பற்றி கேட்டுறதுனா சீஸ்னலாக அப்படின்னு கேட்கறதுனால கண்டிப்பாக சீஸ்னல் தான் அது. சில சமயம் வந்து போலன் சீசன் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரலாம், அதே மாதிரி வின்டரில் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். பட் சில குழந்தைங்களுக்கு த்ரூ அவுட் த இயர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு இருக்கிற ட்ரிகர், அலர்ஜிக் ட்ரிகர் ஃபேக்டர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்குது, இல்லை வீட்டை சுற்றியே இருக்குது, இல்லை ஈஸ்னோஃபில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செல்ஸ் அதிகம் இருக்குது, அப்படின்னா அவங்களுக்கு பெரியனியல் தொடர்ச்சியாக ஒரு வருஷம் ஃபுல்லாகவும் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது.
0: ஓகே, இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதிப்பு இருக்கின்ற பட்சத்தில் அவங்களோட இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்கும், இதனால் குறைய வாய்ப்பு இருக்கா?
1: ஸோ இதில் என்ன ஒரு ட்ரிக்னா, இது வந்து இம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு தூசியோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு மரகதம், அந்த அந்த மாதிரி போலன் சொல்லுவோம்ல, அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்கிற பாப்புலேஷன் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ், ஹைப்பர் இம்யூன் ஸ்டேட்டஸில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை அடல்ட்ஸோ தான் அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பாடி ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி சிம்டம்ஸை ஏற்படுத்தும். ஸோ இம்யூனிட்டிக்கும் இதுக்கும் டைரெக்டாக கம்மி பண்ணுற அப்படிங்கிற ஒரு இது கிடையாது இதில்.
0: இப்போ சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக வரும் ஆஸ்துமா அப்படின்றது மாதிரி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வயது வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த ஆஸ்துமா வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கா?
1: ஆமாம், அடல்ட் ஆன்செட் ஆஸ்துமான்னே ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது குழந்தைக பருவத்தில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, பட் ஆனால் அடல்ட்ஹுட் ஆஃப்டர் 30 இயர்ஸில் வந்து ஸ்லோவாக இந்த ஆஸ்மாக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிக்கலாம். ஸோ கட்டாயமாக வந்து எல்லா ஆஸ்மேட்டிக்ஸ்க்குமே சின்ன வயசில் இருந்திருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லேட் ஆன்செட் ஆஸ்மாங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. அவங்களுக்கு இந்த 30 வயசு 40 வயசு 50 வயசில் கூட இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
0: ஸோ மரபு ரீதியாக இல்லாமல் இந்த ஒவ்வாமைனால கூட சிலருக்கு வந்து தூசி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம்
1: வரலாம் கண்டிப்பாக வரலாம்.
0: ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையா நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது டாக்டர்?
1: சோ இந்த மாதிரி ஆஸ்மான டயக்னோசிஸ் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரிகாஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். அவங்க எப்பயுமே என்ன ட்ரிகர்ஸ் அவங்கள சுத்தி இருக்கு, ட்ரிகருங்கிறது ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ஒத்துக்கல அலர்ஜியா இருக்கும் அப்படின்னா அதுதான் நம்ம ட்ரிகர்ஸ் சொல்லுவோம். அது வந்து சாதாரண தூசியா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு மரம் செடி கொடியிலிருந்து வரக்கூடிய

0: ஃப்ளவர்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு நம்ம வளர்த்துற பூனை நாய் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், இல்லாட்டி இந்த சில பேர்த்துக்கு செவுத்தில் பூஞ்சான் வந்திருக்கும் வீட்டில், அந்த மாதிரி அந்த பூஞ்சானும் இந்த மாதிரி ட்ரிகராக இருக்கலாம். ஸோ இந்த ட்ரிகரை வந்து ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ணணும், ட்ரிகர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை அவாய்ட் பண்ணணும். சில பேர்த்துக்கு ஃபுட்டு ட்ரிகர்ஸ் கூட இருக்கலாம், சில ஒரு சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வரும், இல்லாட்டி சில வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா வரும், எக்கு சாப்பிட்டா வரும், ஃபிஷ் சாப்பிட்டா வரும், இந்த மாதிரி என்ன ட்ரிகர்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதை அவாய்ட் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது மூணாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்டிப்பாக அதை ட்ரிகர் பண்ணும், கோல்டு வெதர் ட்ரிகர் பண்ணும், இதெல்லாம் வந்து காமனாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் ஆஸ்மாங்கிறத ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இது கம்ப்ளீட் பண்ணும் நம்மளோட ஆஸ்மா ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும், இதுதான் ரொம்ப முக்கியமானது.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்தியாவில் ஆஸ்துமா எந்த அளவுக்கு வந்து பரவலாக இருக்குது, குறிப்பாக இந்த சென்னையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சென்னையில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.
0: ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20-30% இன்க்ரீஸ் இன் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்தியா லெவலில். சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, ஒரு அர்பன் பாப்புலேஷனுங்கிறதுனால டஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏர் பொல்யூஷனும் ரூரல் ஏரியாஸை கிராமப்புறங்களை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ஏர் பொல்யூஷன் குவாலிட்டி இஸ் பேட். ஸோ அதனால் ஆஸ்மா நிறைய பேர்த்துக்கு ஐடென்டிஃபையும் பண்ணுறோம், நிறைய ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி இந்த ஆஸ்மா அட்டாக்ஸும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமான லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு.
1: ஓகே டாக்டர், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் டாக்டர்.

0: கேமரா ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 3:24 ஆயிடுச்சு. எஸ், ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில உலக ஆஸ்துமா தினத்தை ஒட்டி நுரையீரல் மருத்துவர் கௌஷிக் முத்துராஜா அவர்கள்கிட்ட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எஸ், ஆஸ்துமா பிரச்சனை வந்து எதனால வருது, அந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது ஒரு சில கேள்விகள் இருக்கு டாக்டர், அந்த கேள்வியை குறித்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால விளையாட முடியாம வீட்லயே ஒதுங்கி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணுமா, இல்லை இப்படி விளையாடுறதுனால பாதிப்பு வருமா?
5: ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% குழந்தைகளுக்கு ஆஸ்மா இருக்குது. ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விளையாட போகும்பொழுது மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்மாலே ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமான்னு சொல்லும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணாத போது அவங்களுக்கு வீசிங் வராது, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீசிங்கோ மூச்சு திணறலோ ஏற்படும். ஸோ இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸும் இருக்காங்க. பட் ரெண்டு குழந்தைங்களுமே, அதாவது எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் ரெகுலர் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதோ அவர் விளையாடும் பொழுதோ மூச்சு திணறல் வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது.
4: அப்போ உடற்பயிற்சி பண்ணாலுமே இந்த விஷயத்தினால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க?
5: இது ஒரு நல்ல கேள்வி. உடல் பயிற்சி பண்ணாமல் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிட்டு நீங்கள் உடல் பயிற்சி பண்ணிங்கன்னா ஈவன் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் கூட ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் பங்கேற்று ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க.
4: ஓகே, ப்ராப்பரான மெடிசன்,
5: ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு.
4: ஓகே ஓகே டாக்டர். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம தும்முறப்போவோ இல்லை வந்து இருமுறப்போவோ பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா?
5: ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் அது கிருமினால் ஏற்படக்கூடிய வியாதி கிடையாது. ஸோ 100% நம்ம தும்மும் பொழுதோ இல்லாட்டி இருமும் பொழுதோ ஆஸ்துமா பரவாது. ஆனால் ஏதோ நுரையீரலில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்போ அவங்க தும்மல் இருமல் ஏற்பட்டுச்சுன்னா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஸ்மாங்கிறங்க வியாதி பரவாது, பட் தும்மல் இருமல் இருந்து போகக்கூடிய சளி துளிகளில் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது.
4: இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு மூச்சு பிரச்சனையும் இருக்கும், சளி பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குமா?
5: ஆமாம், மூச்சு குழாய் சுருக்கிறதுனால நம்ம தினந்தோறும் நமக்கு என்ன ஆகும்னா காலையில் எந்திரிக்கும் பொழுது நம்ம நுரையீரலில் ஏற்பட்டிருக்க சளி கழிவுகள் வந்து

0: நம்ம உமிழமாக துப்புவோம் வெளியில். சப்போஸ் ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகும்னா, நுரையீரல் சுருங்கி மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்கிறதுனால அதற்கு ஃப்ரீயாக வெளியே வராது. ஸோ சளி தேங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சளி தேங்கம் ஏற்படும் போது அங்கே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது.
1: ஓகே, இப்போ இந்த ஆஸ்துமா பாதிப்புக்கு உள்ளாகாத நபர்களுக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளான நபர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன? இவங்களால பண்ண முடியுது, இவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா?
0: நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்குமே ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான். அது ஆஸ்மா நம்ம தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். ஸோ நுரையீரல் பிரச்சனை இருக்குது, நுரையீரல் பிரச்சனை இல்லாதவங்க, அவங்களுக்கு என்ன மெயினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான இருமல் மெயினாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிவ். மூச்சு திணறல் ரெண்டாவது. சாதாரண ஒரு ஒரு 100 அடி எடுத்து வைக்க முடியாது, மூச்சு திணறல் வரலாம். இல்லாட்டி படிக்கட்டு ஏறணும், ஒரு 10 படிக்கட்டு 15 படிக்கட்டு ஏறினாலும் மூச்சு திணறல் வரலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸில் வந்து நுரையீரல் எவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதோ அப்போ வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கோ உக்காரத்துக்கோ ஷர்ட் கழுகுறதுக்கோ குளிக்கிறதுக்கோ கூட மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது இல்லாமல் டஸ்ட் அலர்ஜி பொல்யூஷன்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் இந்த ஆஸ்மா மற்றும் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பிரதிபலிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பிரதிபலிக்கும்.
1: ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நானும் என்னை சார்ந்தவர்களும் கூட இந்த விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 4-5 ஸ்டெப் ஏறினாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ உடனே நிறைய தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், மூக்கிலேருந்து தண்ணியாக வடியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அறிகுறின்னு நினச்சி நம்ம எடுத்துக்கிறதா இல்லை எப்படி?
0: ஸோ இந்த மூச்சு திணறல முதல்ல நம்ம பேசுவோம். மூச்சு திணறலுக்கு வந்து ஒரு வியாதியாக பார்க்காம மூச்சு திணறல் எப்போது சில பேர்த்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு எது இருக்குது. பட் அது நுரையீரல் பாதிப்பு இல்லாமையும் இருக்கலாம். அதே மாதிரி வயசு அதிகமாக இருக்கிற முதியவர்களுக்கு மசில் வீக்னஸ்னால மூச்சு திணறல் வரலாம், அதுவும் நுரையீரலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நுரையீரல் இல்லாத வியாதிகள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹார்ட் இருதய நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த மூச்சு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மூச்சு பிரச்சனைங்கிறத வந்து நமக்கு உடல் பருமன் இல்லை, நமக்கு வந்து வயது அதிகமாகலை, ரொம்ப நம்ம வந்து வயது அதிகமாகி மசில்ஸ்லாம் வீக் ஆகலை அப்படின்னா, மூச்சு பிரச்சனை மூச்சு திணறலுங்கிறத கண்டிப்பாக நம்ம என்ன எதனால் அது நமக்கு ஏற்படுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இது முதல் பாதி. ரெண்டாவது பாதி வந்து சாதாரணமாக ஒரு டீப் கிளீனிங் பண்ணும் பொழுது ஒரு தூசி உள்ள நம்ம நுரையீரலுக்குள்ளே போயிட்டோ இல்லை மூக்குக்குள்ளே போயிட்டோ தும்மல் ஏற்படுறதுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். பட் அதே தும்மல் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு 2 நாளைக்கு இருக்குது, 3 நாளைக்கு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனையாக, இல்லை கீழ்பகுதிகளில் இருக்கிற மூச்சுக்குழாயும் பாதிப்படைஞ்சிருக்கு, ஆஸ்மாங்கிற பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும்.
1: ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இதயத்துக்கும் வந்து பிரச்சனை கொடுக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படி சொல்லியிருந்தீங்க?
0: இல்லை இல்லை, அப்படி சொல்லலை. இந்த பிரச்சனைகள் இதயத்துக்கு பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லலை, மூச்சு திணறல் இதய பிரச்சனைகளையும் வரலாங்கிறத சொல்கிறேன்.
1: ஓகே, இது மட்டும் ஆஸ்துமாவில் மட்டும்
0: வராது. ஆமாம், நுரையீரல் பிரச்சனை இல்லாமல் மூச்சு திணறல், இந்த நடந்தால் மூச்சு வாங்குறது, படிக்கட்டேனா மூச்சு வாங்குறதுங்கிறது இருதய பிரச்சனையிலையும் வரலாம். பட் உங்களுக்கு உடல் பருமனுங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்.
1: ஓகே, ஒபேசிட்டி இல்லாத
0: நபர்களும் ஓல்டேஜ் பீப்புளும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் லங்ஸும் பார்த்துக்கோங்க.
1: ஷோர் சார். ஓகே, இப்போ இந்த நுரையீரல் பிரச்சனை அதாவது ஆஸ்துமா பிரச்சனையினால மற்ற உறுப்புகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: டைரக்டாக அப்படி எந்த ரிலேஷனும் கிடையாது. ஆஸ்மா வந்துட்டால் மற்ற உறுப்புக்கள்லாம் பாதிக்குங்கிற டைரக்ட் கோரிலேஷன் எதுவும் கிடையாது. பட் மூச்சு திணறல் தொடர்ச்சியாக ஏற்பட நம்ம ஆக்சிஜன் கம்மியாக போகிறது, நுரையீரலிருந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஆஸ்துமா அட்டாக்னு சொல்கிறது ஏற்படும் பொழுது நம்ம ஆக்சிஜன் லெவல் சிவியராக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸ் குறைஞ்சதுன்னா அதனால் இருதயத்துக்கும் மூளைக்கும் ஏதாவது அந்த பர்டிகுலர் சமயத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது.

0: புது ட்ரக்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஆஸ்மாக்கு. ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமையில நம்ம வந்து இதை 100% கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதை 100% கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போவுமே இந்த மூணாவது பார்ட்லேயும் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கேன், தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். எஸ்

0: ஒரு பிரிஞ்சால் அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஆஸ்மா ட்ரிகர் பண்ணலாம். அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ரூட் ஸ்பெசிஃபிக் ஃபுட் வந்து அந்த ஒவ்வொரு ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் மாறும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்மா டெய்ரி அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு சாப்பிடும் போது இது ட்ரிகர் ஆகுதாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஃபிஷ் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். சீ ஃபுட் சாப்பிடும் போது இது ஏதாவது ட்ரிகர் அதிகமாகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர்த்து எந்தெந்த ஃபுட்லாம் இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லக்கூடிய கேப்சிகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆஸ்மாவை ப்ரிவென்ட் பண்ணலாம். அது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் வந்து நமக்கு ஜென்ரலாகவே நுரையீரல் ஹெல்த்துக்கு நல்லது, ஆஸ்மாவும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஆனால் இப்போ நம்ம நீங்கள் சிட்ரஸ் ஃபுட்டுன்னு சொன்னீங்க, காமனாகவே வந்து மக்களுக்கு இருக்கிற ஒரு பயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி சிட்ரஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா சளினோ ஓவரா பிடிக்கும், அதனால வேணா அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அது உண்மைதானா?
0: சோ சிட்ரஸ் ஃப்ரூட்ல வந்து விட்டமின் சி லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ விட்டமின் சிங்கிறது இட்ஸ் எ நேச்சுரலி பல்மோ ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு தான் அது. ஸோ அதில் எந்த தவறும் கிடையாது. சில பேருக்கு இந்த விட்டமின் சிட்ரிக் ஃப்ரூட் அலர்ஜி இருக்கலாம். அவங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி அவாய்ட் பண்ணாங்கன்னா போதும். எல்லாருமே இதை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மோஸ்ட்டாக பீப்புளுக்கு சளி பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து எங்கேயாவது வெளியில் வந்து அன்ஹைஜீனிக்கான ஐஸ் க்யூப்ஸ், அன்ஹைஜீனிக்கான வாட்டர், இதில் செஞ்ச ஜூஸஸும் அவங்கள அறியாமையே குடிப்பாங்க. ஸோ அப்போ தான் இந்த கோல்டோ இல்லை இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது.
1: ஓகே, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம மருந்துகள் வந்து சொல்ல முடியாது, இந்த டேப்லெட் போடு அது வந்து டாக்டரை பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து சில சொல்லுவாங்க, இதை வந்து சாப்பிடாத, இது எடுத்துக்காத அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம காமனாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒருத்தருக்கு ஒத்துக்கும் ஒருத்தருக்கு ஒத்துக்காமல் போகும்னு சொல்கிறீங்க. அப்போ நமக்கு ஏன்னா ஆஸ்மா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பிடிக்காத ஒத்துக்காத பொருள் மற்றவங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா? அப்போ
0: கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரிகர் இருக்கும். எல்லாத்துக்குமே ஜெனரலைஸ் ட்ரிகர் கிடையாது. கோல்டு வெதர் அப்படின்னு டஸ்ட்டு இதை தவிர்த்து மற்றபடிக்கு காமன் ட்ரிகர்ஸுங்கிறது பெருசாக கிடையாது. ஒவ்வொரு பேஷண்ட் ஒவ்வொரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் வெவ்வேறு விஷயங்கள் அவங்களோட ஆஸ்மாவை ட்ரிகர் பண்ணலாம்.

0: நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ட்ரிகர்ஸில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. டஸ்ட்டு, டஸ்ட்டில் இருக்கிற பூச்சி, டஸ்ட் மைட், அது ட்ரிகர் பண்ணலாம். சில பேர்த்துக்கு மஸ்கிட்டோ, காக்ரோச்சஸ், இதெல்லாம் கூட ட்ரிகர் பண்ணலாம். பெட்ஸ், கேட்ஸு, டாக்ஸு, பீஜியன்ஸ், இதெல்லாம் பேரட்ஸ், இதெல்லாம் ட்ரிகர் பண்ணலாம். ஃபங்கல் மோல்ட், செவுத்தில் மழை தண்ணி ஊறி அதில் ஃபங்கஸ் வளர்ந்து அது ட்ரிகர் பண்ணலாம். அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் ட்ரிகர் பண்ணலாம். கோல்டு வெதர், ஏசி போட்டு தூங்குறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரிகர் பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இது காமனாக நம்ம வந்து எதையும் கன்சிடர் பண்ண முடியாது.
1: ஓகே டாக்டர், இப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்ம ராட்டினத்தில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியுமா எளிமையாக, இல்லை அது அதுவுமே சிரமமாக?
0: இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ ஹைட் இஸ் நாட் அ வெரி சீரியஸ் இது. பட் மவுண்டன் கிளைம்பிங் அந்த மாதிரி எல்லாம் போகிறாங்கன்னா நம்ம அதுக்கு ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், லங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கணும், ப்ரிகாஷனரி மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இது ஆஸ்மா பேஷண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஜென்ரலாகவே மவுண்டன் கிளைம்பிங் போகிறவங்க லங்ஸை செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் இடையில பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லாம் போய் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. பட் காமனாக ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, சோர்வாகவே இருப்பாங்க, மூச்சுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்களா ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும்?
0: ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒழுங்கான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அப்சல்யூட்லி 100% நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஆஸ்மா வெல் கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து மருந்து சரியாக எடுக்க மாட்டாங்க. எப்பயாவது மூச்சு திணல் ஏற்படும் போதோ, வீசிங் அட்டாக் வரும்போது மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து அவங்க முழுமையான விரிவு அடைகிற தன்மையவே அடையாது. ஸோ எப்பப்பெல்லாம் ஆஸ்மா அட்டாக் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுப்பாங்க. யூஸ்வலாக ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்து போட்டுப்பாங்க அவங்களே. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நுரையீரலோட தன்மை ரொம்ப சீக்கிரமாக குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இந்த சோர்வு தன்மை அதிகமாக இருக்கிறது, நடந்தால் மூச்சு வாங்குறது, இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏர்லியாக வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ பேசுகிறப்போ அட்டாக்ன்ற வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. காமனாக எல்லா பீப்புளும் ஹார்ட் அட்டாக் இதுதான் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, இதயத்தில் வந்து அட்டாக் வர்றது அப்படின்னு சொல்லி. ஆஸ்மா அட்டாக்ன்றது வந்து சொல்லியிருந்தீங்க, அப்படி என்ன டாக்டர் அதுனா?
0: ஸோ ஆஸ்மா அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட் வந்து எவ்ரிடே 24 மணி நேரமும் வீசிங்கோ இல்லாட்டி இருமலோ இருக்காது அவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிகரோட எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அவங்க சரியான மருந்து எடுக்கலை, இல்லாட்டி மருந்து எடுத்துகிட்டு இருக்கும் போதே அவங்க எக்ஸ்போஸ் ஆன அலர்ஜிக் ட்ரிகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சிவியர் வீசிங் அட்டாக் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வீசிங் அட்டாக் வரும்பொழுது அவங்களோட மூச்சுக்குழாய் கம்ப்ளீட்டாக நேரோ ஆகி மூச்சு உள்ளே போகிறதுக்கே சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி ஏற்படும் பொழுது ஆக்சிஜன் லெவல்ஸ் 95 இருக்கணும், அது வேக வேகமாக குறைஞ்சி 80-80 கீழேயும் வரத்துக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம ஆஸ்மா அட்டாக்குன்னு சொல்கிறோம்.
1: இப்போது இந்த என்வாயர்மெண்டலில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிறதும் இவங்களை வந்து அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக பாதிக்கும். காற்று மாசு ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு ஆஸ்மா பேஷண்ட்ஸோட ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு என்ன தான் நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க பொல்யூட்டட் ஏரியாவில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2-வீலரில் போகிறாங்க, இல்லாட்டி ஒரு இன்டோர் ஏர் பொல்யூஷன், யாருமே நம்ம கவலைப்படுறதே கிடையாது, பட் இன்டோர் ஏர் பொல்யூஷன் அவ்வளவு ட்ரிகர் பண்ணும். எஸ்பெஷலி இந்த மஸ்கிட்டோ காயில்ஸு, மஸ்கிட்டோ பேர்னர்ஸ், நம்ம எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ பேர்னர்ஸ், அது இல்லாமல் ஊதுபத்தி, நம்ம விண்டோஸை வென்டிலேஷன் இல்லாத வீடுகள், நம்ம சமைக்கும் போது ஏற்படக்கூடிய இது புகை, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இன்டோர் பொல்யூஷன் அதிகப்படுத்தும். இன்டோர் பொல்யூஷனோட இன்னொரு முக்கியமான ஆபத்து என்னென்னா, நம்மளை அறியாமே நம்ம வீட்டில் நிறையா நேரம் இருப்போம். தூங்குறது எல்லாம் சேர்த்து ஒரு குறைஞ்சது ஒரு 12-14 மணி நேரம் நம்ம வீட்டில் இருப்போம். அவ்வளவு நேரமும் இந்த இன்டோர் பொல்யூட்டடான ஏரை தான் நம்ம சுவாசிக்க நேருது. ஸோ நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கலாம். பட் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ இன்டோர் பொல்யூஷன் பற்றி நீங்கள் சொல்லுறது, நம்ம பொல்யூஷன் அப்படின்னாலே வெளியே வந்து அந்த பொல்யூஷன் தான் எல்லாரும்,
0: அதனால தான் அதை கொஞ்சம் விரிவாக பேசுனேன்.
1: எஸ் அந்த விஷயங்கள்லாம் நேர்களே கேட்டுட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன், அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஹேலர் வந்து எடுத்துப்பாங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி. இது எதுக்காக? இது இன்னும் ஒரு சிலருக்குலாம் என்ன பயம் வருதுன்னா, இதுக்கு நான் அடிக்ட் ஆகிடணும், எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே எல்லா பேஷண்ட்டும் இந்த டவுட் கேட்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன், அடிக்ஷன் அப்படிங்கிறது தப்பான விஷயத்துக்கு நடந்தால் தான் அது அடிக்ஷன். ஸோ நம்ம சரியாக மாத்திரை மருந்து எடுக்கும் பொழுது அந்த அடிக்ஷன் தான் உங்களை வந்து லைஃப் சேவிங்காக மாற

0: மாற மாற்ற போகுது. ஸோ அப்படிங்கும் போது அது அடிக்ஷனுங்கிறதே வந்து ஒரு தவறான வார்த்தை தான். இப்போ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம், டெய்லி க்ளீன் ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன்னா அது நல்ல அடிக்ஷனாக கெட்ட அடிக்ஷனாங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிறது வந்து நுரையீரல் எஸ்பெஷலி ஆஸ்மா சிஓபிடி போன்ற வியாதிகளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இந்த நுரை இந்த இன்ஹேலர்ஸில் இருக்கக்கூடிய மருந்து நம்ம நுரையீரலை மட்டும் போய் ஆக்ட் பண்ணி நுரையீரலில் இருக்கிற மூச்சு குழாயில் மட்டும் அது டெபாசிட் ஆகி அங்கே மட்டும் அது என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு பாடியிலையும் ரத்தத்துலேயும் கலக்கிறோட குவான்டிட்டியும் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இதே மருந்துகளை நம்ம மாத்திரையாவோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ எடுக்கணும். எடுக்கும் பொழுது எவ்வளோ டோஸ் தேவைப்படுமோ அதில் நூற்றில் ஒரு பங்கு டோஸ் தான் நம்ம இன்ஹேலர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற போது லோவஸ்ட் டோஸில் ஹையஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குற ஒரே விஷயந்தான் இந்த இன்ஹேலருங்கிறது. ஸோ அது வந்து கட்டாயமாக அதை ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் வே ஆஃப் கிவிங் மெடிசன்ஸ் ஃபார் ஆஸ்மா.
1: ஓகே ஓகே டாக்டர். ஆனால் இது வந்து அடிக்ஷன்னு நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம், அது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிடணும்.
0: கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு சக்கரை வியாதிக்கோ பிபிக்கோ நீங்கள் டெய்லி மருந்து எடுத்துக்கிறது எப்படி அடிக்ஷன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம மருந்து எடுத்துக்கிற முறை வேணால் வேற மாதிரி இருக்கலாம், தப்புன்னு சொல்ல முடியாது. சில இப்போது தோல் பிரச்சனைனா தோலில் நம்ம ஆயின்மெண்ட் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நுரையீரல் மூச்சுக்குழாய் பிரச்சனைக்கு நம்ம இன்ஹேலர் மூலயமா மருந்து கொடுக்குறோம், அவ்வளோதான்.
1: ஓகே டாக்டர். இப்போ என்ன மாதிரியான டெஸ்ட் மூலம் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்?
0: ஸோ ஆஸ்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சிம்டம்ஸ், அதாவது பேஷண்ட் சொல்கிற அறிகுறிகள் தான். இதுதான் 50%க்கு நம்ம டயக்னோசிஸை நோக்கி புஷ் பண்ண போகுது. மீதி இருக்கிற 50% நமக்கு ஒரு லாஸ்ட் 20-25 இயர்ஸாக ஸ்பைரோமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுரையீரல் மெஷர் பண்ணுற டூல் தான் நமக்கு இருந்துச்சு. அதில் வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம மூச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டோட நுரையீரலில் இருக்கிற மூச்சு குழாய்கள் எப்படி இருக்குது, சுருங்கியிருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் இந்த இன்ஹேலரில் ஒரு மருந்து கொடுத்து திருப்பி மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். இது ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். இந்த மெத்தட் தான் 20 இயர்ஸாக இருந்தது. பட் இப்போ ஆஃப் லேட் ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக எக்ஸேல்டு நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது டெஸ்ட் வந்திருக்கு. அது நைட்ரிக் ஆக்சைடு லெவல்ஸ் உங்கள் மூச்சுக்குழாயில் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணி ஆஸ்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுது. அதே மாதிரி ஆசிலோமெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பெரிய மூச்சுக்குழாய் இல்லாமல் நம்ம நுரையீரல் கடைசியாக இருக்கிற சின்ன மூச்சுக்குழாய் வரைக்கும் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் மூலயமா மூச்சுக்குழாய் எவ்வளோ சுருக்கம் அடைஞ்சிருக்கு, நுரையீரலோட விரிவடைகிற தன்மை எக்ஸ்பேண்ட் ஆகிற தன்மை எப்படி இருக்குங்கிறத கொண்டு செக் பண்ணி நமக்கு சொல்லுது. ஸோ இந்த 3 டெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் நம்ம சிம்டம்ஸை பேஸ் பண்ணியும் ரொம்ப அலர்ஜி அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஸ்கின் ப்ரிக் அலர்ஜி டெஸ்ட்டோ இல்லை பிளட் டெஸ்ட்லையோ ஒவ்வாமை எதுக்கெல்லாம் இருக்குங்கிறதோ நம்ம யூஸ் பண்ணியும் ஆஸ்மா இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும்?
0: ஸோ ஆஸ்மா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும் பொழுது அவங்க ப்ரெக்னென்ட், ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு இருக்கும் பொழுது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போது அந்த ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கான தன்மை 30% இன்க்ரீஸ் ஆகுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக ஆக வயிற்றுக்கு மேலே இருக்கிற டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மசில்ஸ் வந்து நுரையீரலை சுருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு ஆஸ்மா அட்டாக் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்க மருந்தை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அது குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அம்மாக்கும் ஆஸ்மா அட்டாக் வராமல் அது ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் ஏன் கண்டிப்பாக ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த ஆஸ்மா அட்டாக் வந்துச்சுன்னா அதனால் ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஆக்சிஜன் குறைபாடு அந்த குழந்தையும் பாதிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஆஸ்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஸ்மா எப்படி இருக்குது, கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஷோர் டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. இறுதியாக நிறைவாக வந்து டூஸ் டோன்ட்ஸ், அதாவது இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணவே கூடாது அப்படின்ற விஷயங்களை சொல்லி நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் வந்து 3 டூஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டூஸ் வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும் பாடியை, ரெஸ்பிரேட்டரி அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கட்டாயமாக பண்ணணும். 3வது மிக முக்கியமான விஷயம், கொடுத்துருக்கிற இன்ஹேலரே மருந்தையும் சின்சியராக ரிலீஜியஸாக அந்த மருந்துகளை எடுக்கணும். இதுதான் 3 டூஸ். டோன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏர் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுட்டு போங்க. 2வது வந்து கோல்டு வெதர் டைரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு வர அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது

0: முக்கியமான விஷயம் வந்து எக்ஸசைஸும் ப்ரீதிங் டிஸார்டரும் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா அது பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி இந்த சீஸ்னல் ஃப்ளூவும் நிமோனியாவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் ஃப்ளூ வேக்சினேஷனும் லைஃப் லாங் கவர் பண்ணுற நியூமோகாக்கல் வேக்சினேஷனும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க.
1: சூப்பர் டாக்டர், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்பவே நன்றி.
0: நன்றி நன்றி.
1: தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நேர்கள் எல்லாருமே இந்த விஷயங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆஸ்துமானா என்ன, அது எந்தெந்த காரணங்களால் வருது, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் டாக்டர் பொறுமையாக ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நீங்களுமே கேட்டு இதை பயனடைவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக ஒரு பாடல், அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. நீ எல்லாமே எப்போவுமே சமதூளு. Damn. Buff, buff, boss, man.

0: நேரம் 4 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினையை அடுத்து அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

இரண்டு நிமிடம் ஆகிடுச்சு. எஸ் பண்பலமா நிகழ்ச்சியில உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு பன் பண்ணலாமால சூப்பரான பாடல்கள் போட்டு உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக தாமிரபரணி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பவதாரணி இணைந்து பாடிய ஒரு பாடல் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

தாமிரபரணி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 4:08 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இப்போ நடந்த ஒரு ஃபன் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த பாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இதில் வந்து 2 முரண்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலுமே ஒரு விஷயம் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு முறை நான் இன்னொரு விஷயம் சொல்லுவோம். இப்போ தானே இப்படி சொன்னேன், இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பாடல்கள்லையுமே அந்த மாதிரி விஷயத்தை நம்ம உணர்வோம். என்ன அப்படின்னா, இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே தாலியே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் இடையில இருக்கிற வரிகள் பார்த்திங்க அப்படின்னா, 10 பவுன் பொண்ணெடுத்து கங்குக்குள்ளே காய வச்சு தாலி ஒன்று செய்ய போகிறேன் மானே மானேன்னு இருக்கும். ஸ்டார்டிங்கில் தாலியே தேவையில்லைன்னு இருக்கு, இடையில தாலி செய்ய போறேன் இருக்கே அப்படின்ற மாதிரி முரணா நமக்கு ஃபன்னா இருக்கும். எஸ், இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நமக்கு ஃபன்னாக சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வேல் திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய ஒரு பாடல். நாம் முத்துக்குமாருடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

14:14 ஆயிட்டு இருக்கு. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கூடல் நகர் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னா, எஸ் இந்த பாடலை வந்து யார் பாடியிருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல இருக்கும். கண்டிப்பா இந்த பாடலை பண்ணது யாருன்னு கேட்டு வாங்க, கண்டிப்பா சொல்றேன். எஸ் கூட நகர் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இதே ஃபம் 91.4 இங்க எல்லாமே சமதோலு.

0: 11.4 இனி எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய ஒரு பாடல் சபேஷ் முரளியோடைய இசையமைப்புல சூப்பரா கேட்டு முடிச்சிங்க. கேட்டு முடித்த நேரம் 4:20 ஆயிடுச்சு. எஸ் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். அதில் வந்து அட்டகாசமான பாடல்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, எஸ் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக ஹரிச்சரண் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடிய ஒரு பாடல். வாலியுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

வியாபாரி திரைப்படத்துல இருந்து எஸ் ஜே சூர்யா கல்யாணம் இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியுடைய வரிகளில் தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

வியாபாரி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 4:32 ஆகிடுச்சு. அதாவது வாழ்க்கையில கடந்து போன விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க கூடாது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படி

எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இருக்க இந்த நொடியில் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அந்த வேலைகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், கடந்த விஷயங்கள் நம்மளை பாதிக்காமலும் இருக்கும். எஸ் ஃபன் பண்ணலாமால. அடுத்த பாடல் உங்களுக்காக தூண்டில் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வர காத்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷலுடைய குரலில், நாமத்துக்குமாருடைய வரிகளில், அபிஷேக் ராயோடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கிட்டாப திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 4:43 ஆகிட்டு இருக்கு. எஸ் பண்பல்லாமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் தொடர்ந்து நிறைய பாடல்கள் சூப்பராக கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் உங்களுக்காக தொட்டால் பூமலரும் திரைப்படத்தில் இருந்து ஹரிசரன் பின்னி கிருஷ்ணகுமார் இணைந்து பாடிய ஒரு பாடல் வாலியுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

தொட்டால் பூமலரும் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு முடித்த நேரம் 4:49 ஆகிடுச்சு. எஸ், வாழ்க்கையில் சில விஷயம் வந்து உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா உடனே நடக்காது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஆனால் நடந்தே தீரும். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும், கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து லலிதா விஜயகுமார் அவங்களுடைய குரலில் விவேக்குடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு சூப்பரான பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது FM 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுலே.

பண்பல்லாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நேரம் 4:58 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் ரெண்டு திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வர காத்துக்கிட்டே இருக்கு. இதுடன் உங்களிடமிருந்து நானும் வந்து விடைபெற வேண்டிய டைம் வந்தாச்சு. டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.4. நீ எல்லாமே எப்பவுமே செம்மதூளு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாவேக்கே சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் தாவேக்கே தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வாலா தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் என்கிற தன்னம்பிக்கை வரிகளோட ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 5:03 உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பலவிதமான பாடல்கள், நம் எண்ணங்களை எல்லாம் வண்ணங்களாக்கக்கூடிய பாடல்கள்லாம் தொடர்ந்து நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இனிமையான இயல்பான நம் மன ஓட்டங்களை பிரதிபலிக்கக்கூடிய பாடல்கள்லாம் கேட்க இருக்கிறோம். நேர்களே, தொடக்க பாடல் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து அஞ்சலி அஞ்சலின்னு தொடங்குகிற பாடல், யுவன் பவதாரணி அவர்களுடைய இணைந்த குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் 1990 வெளியான திரைப்படம் அஞ்சலி. இதோ உங்களுக்காக

இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. நேர்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் பாடிய பாடல், பிரைசுடன் வரிகளில் நல்ல காலம் பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
2: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
7: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்தது நமக்காக வர இருக்கிற பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ மேடை 101.4 ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

பாடிவா தென்றலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. நேரம் 5:42. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வர இருக்கிற பாடல் சிறையில் சில ராகங்கள் என்கிற படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், சித்ராகுரன்.

0: The time is 6:30 p.m. Please stand by for the news update in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட

0: தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதி உடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சாப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கூட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் சிஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின்

டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேற்று என்பது உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பதே கையில் உள்ள வீணை. வீணையை இனிமையாய் மீட்டுவோம், வாழ்வில் வெற்றி கொடி நாட்டுவோம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோட ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, திரை ராகம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் திரையில் சில படங்கள்லேருந்து பல பாடல்களை நாம் கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இரு படங்கள்லேருந்து இருபட பாடல்களாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக மலர இருக்கிறது. வர இருக்கிற பாடல்கள், இடம்பெற்றக்கூடிய முதல் படம் தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து நாம் தொடர்ந்து பாடல்கள் கேட்டிருக்கிறோம். நேர்களே, வர இருக்கிற பாடல் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்த குரலில் தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை

கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம் அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 19 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும், மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது.

0: போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் நிகழ்ச்சி திரைராகம். திரைராகம் நிகழ்ச்சியில் தந்துவிட்டேன் என்னை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழலாம்.

திரைராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மாரிக்கொழுந்து திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர்,

0: மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன்வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Bang, let me light the candle called Mama, I'm so hot to hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.
3: Welcome, welcome, welcome. Good evening and welcome to a brand new edition of your favorite Western music show. This is Music by the Bay with me, RJ Kritika, only on FM Rainbow 101.4. Kicking off this evening with Michael Jackson, this is Liberian Girl.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இப்பொழுது கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் ரெயின்போ ராகங்கள் நேர்களே, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் இசை பாடல்களால் அலங்கரிக்க இருக்கிறது. வாங்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம்.
2: ரெயின்போ ராகங்கள்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி வர இருக்கிற பாடல் நம்முடைய சித்ரா அவர்கள் பாடிய பாடல் பாடு நிலாவே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை நாம் கேட்க போகிறோம். இந்த பாடல் பாடு நிலாவே திரைப்படம் அப்படின்னு சொன்னதும் நம் மனசுக்குள்ளே அடிக்கடி ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிற பாடல்கள் வரிசையில் ஒரு பாடலாக இந்த பாடலை சொல்லலாம். மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா? எஸ், கேட்குதான்னு நான் உங்களை கேட்குறேன். கேளுங்க, இது உங்களுக்கான பாடல்.

ஓ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மெல்லிசை பாடல்களால் நம் மனம் மென்மையாக கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் அடுத்ததான் நமக்காக வர இருக்கிற பாடல் கழுகுமலை கல்லன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி எஸ் பி ஷைலஜா பாடிய பாடல்.

மனதில் உறுதி வேண்டும் பாடலோடு நிறைவு பெறுகிறது நமது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. உங்களுக்காக சித்ரா குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில் உருவான பாடல் மனதில் உறுதி வேண்டும்.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெலிசை பாடல்களால் நம் மனது மென்மையானதாக மாறியிருக்கிறது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி வர இருக்கிற பாடல் வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து.

இதழ்களில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறை

போவதெங்கே கோபத்திலே பொன்னழ.

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போடத்துன்னான் போட்டுக்கிறே பொறுமறை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே போடத்துன்னான் போட்டுக்கிறே பொறுமறை கன்னத்திலே

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரூபாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் மணி நேயர்களை. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் இதய கமலம் திரைப்படத்திற்காக சுஷீலா அவர்கள் பாடிய பாடல்.

ரெயின்போ ரிவர் நிகழ்ச்சியில் அடுத்து நமக்காக தொடர இருக்கிற பாடல் காட்டு ராணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷ்லா அவர்கள் பாடிக்க பாடு.

0: உலகை விரித்து அழைத்தது முன்னாலே.
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒழிஞ்சு குஞ்சுருவாயாலே. குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே. குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே.
0: காட்டுப்புறா ஒண்ணு ஜோடியே.

அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புற

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேர்களது வரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேர்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போது நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி

எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இந்த இனிய இரவு வேளைகளில் அருமையான பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். முதல் பாடலாக வருகிறது உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:07 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்களுக்காக வருகிறது. அடுத்த பாடலாக பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில், பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், இரவா பகல அந்த பாடல் தான் வந்து கேட்க போகிறீங்க. அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ எஸ் ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நேசிக்கிறேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில், பழனி பாரதி வரிகளில், ரமணன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:18 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் ஹரிணி குரலில், விவேகா வரிகளில், எஸ்ஏ ராஜ்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ்ப்பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கும் பாடல் என் சுவாச காற்றே திரைப்படத்திற்காக ஹரிணி குழுவினர் குரலில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுட்ருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உன்னுடன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல தேவாவின் இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிறைவாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் மன்னவரு சின்னவரு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில், அறிவுமதி வரிகளில், கீதா பிரியன் இசையில். நேரம் 11:48 கடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வர்ணமுகி திரைப்படத்திற்காக ஜனனி குரலில், அகத்தியன் வரிகளில், ஸ்வரராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பூச்சூடபா திரைப்படத்தில்

பாடலுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், பழனி பாரதி வரிகளில் சிற்பியின் இசையில். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக. கிட்ட இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 12 மணி, இனி 5 மணி வரை கேட்கலாம் இடைவிடாத அருமையான பாடல்களை. இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மொழி

0: யவண்டி யவண்டி
1: என்னை கவர்ந்த கல்வனடி
0: மாகனே மாகனே
2: மாங்கனி என் மாய மோகினி

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ఎదిగి చొన్నదో ఊదు వందదో చేది చొన్నదో.

0: வடவென அடிக்கிட்டு இதயம்
1: அடுத்தது யாரோ அடுத்தது யாரோ எடுப்பதை யாரோ எடுப்பதை யாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: வணக்கம். இது 102.3 விவத் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி. மங்களநாதம்.
1: நேரம் 5 மணி. இணைந்திருக்கிறோம் அருள்மணி மாலையின் மங்களநாதம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஈகுவார்பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். முதலாவதாக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இயற்றிய பிறையணியும் பெருமான், ஆதித்தாளம் ஹம்சத்வனி ராகத்தில்.

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயண தீர்த்தரங்கம் இயற்றிய நாராயணாய நமோ கண்டசாபு தாளம் மத்தியம வராளி ராகத்தில்

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாயேத்வம் எனும் முத்துசுவாமி தீட்சதரின் கிருதி கேட்கலாம். ஆதி தாளத்தில் தரங்கணி ராகத்தில்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் குமரகுருபர அருணகிரிநாதரின் திருப்புகழ் மிஸ்ர சாப்பு தாளம் த்விஜாவந்தி தாளம் மிஸ்ர சாப்பு ராகத்தில்.

நேரம் 5:31. மங்களநாதம் நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை. ஈகுவார் பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். இனி தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ குருவாயு பெரசா சுப்பிரபாதம்.